நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 24 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனித்திங்கள் 31 நாள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 15 தேதி புதன்கிழமை. சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

ஆற்றல் மிகுந்தவர்க்கு ஆற்றல் குறைந்தவர் துன்பம் செய்வது என்பது கொல்லும் யமனை கையசைத்து அழைப்பது போன்றது ஆகும். குறள் எண் 894, அதிகாரம் பெரியாரை பிழையா.

0: ஆற்றல் மிகுந்தவர்க்கு ஆற்றல் குறைந்தவர் துன்பம் செய்வது என்பது கொல்லும் யமனை கையசைத்து அழைப்பது போன்றது ஆகும். குறள் எண் 894, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: குறளமுதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, இதில் 4 அறிவோம். தமிழ்நாட்டின் மாநில பூச்சி தமிழ் மரவன். எழுதி வழங்கியவர் ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ்

0: பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் ஐந்தாம் பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல் நகர்வலத்தில் சென்னை மாநகராட்சியின் வாட்ஸ்அப் செயலி பி வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி. கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8 மணிக்கு காலம் போற்றும் கர்ம வீரர். மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். 8:30 தூய தமிழும் மறைமலை அடிகளும் மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குவோர் ஜே. இமல்டா அவர்கள். 8:45 திரைகாணம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 மணிக்கு அரங்க இசை நிகழ்ச்சியில் ஆர். வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி. எல். குமார் அவர்கள் வயலின், மன்னார் கோவில் ஜே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10 மணிக்கு முத்து சிதறல், முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் ஸ்ரீவித்யா லக்ஷ் வடலமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமிர்த பாரத் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தொழில் வாங்க பேசலாம், வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரவே, சமூக செயற்பாட்டாளர் எஸ். சரோஜினி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், எண்களால் விண்ணை தொட்ட கேத்ரின் ஜான்சன் அவர்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. மன ஆரோக்கியமே பெண்களின் மனநலத்திற்கான ஆலோசனை வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்றதன் அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டரங்கம், விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி. விஜய் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 7 மணிக்கும் திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ். ரகுராஜா, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 10ஆம் பகுதி, காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை, திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 8:30 திரைகாணம், 8:15 ஒடிசா பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகந்நாதரின் வருடாந்திர யாத்திரை ரத யாத்திரையின் தொடக்க விழா குறித்த முன்னோட்ட நிகழ்வு டெல்லியில் இருந்தஞ்சலாகும். 9:15 செய்தி சுடர், 9:30 கரங்கிசை நிகழ்ச்சியில் யு. பி. ராஜு அவர்களின் மேண்டலின் இசை இடம்பெறும். வி. வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ண அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போ அலைவரிசையில் பிற்பகல் 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர் கண் ஆரோக்கியம் குறித்து கண்ணல மருத்துவர் டாக்டர் கணேஷ் பாலசுப்ரமணியம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் முற்பகல் 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் சிறுகதை வழங்குபவர் லிங்க மனோ மானனே சுஜாதா அவர்கள். 12:00 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர் லலிதா சந்தானம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என். எஸ். கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லயவிநியாசம், கேளமங்கலம் கே. சி. சந்திரசேகர், கே. டி. ராமன்ஜி ஆகியோரின் தவிலிசை இடம்பெறுவது ரூபக தாளம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ். மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 7:10 இளைய பாரம், ஸ்கில்ஸ் தட் ஷேப்ஸ் லைவ்ஸ், கே. ஐஸ்வர்யா வழங்கும் உரை, பிரேக்கிங் தி அன்பிரேக்கபிள் எக்னிமா, கே. என். பூமிகா லட்சுமி வழங்கும் உரை, ஃப்ரம் சென்சஸ் டு ஸ்மார்ட் சிட்டிஸ், ஸ்ரீசேஷ்மாவின் உரை ஆகியவை இடம்பெறும். 9:30 சர்ச்சாக்கா விஷயை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் உலக இளைஞர் திறன் தினம், காமராஜர் பிறந்த தினம், மறைமலை அடிகள் பிறந்த தினம் ஆகியவை குறித்த தகவல்கள் இடம்பெறும். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமிர்த பாரத் ரயில் நிலைய மறுசீரமைப்பு திட்டம் குறித்த தகவல்கள். 3 மணிக்கு வர்ணஜாலம்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விருதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவில்

0: அடிப்படையிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: 40%. India will host the 12th BRICS Labour and Employment Ministers meeting in Hyderabad beginning today. The two-day meeting will bring together labour and employment ministers and senior officials from BRICS member countries under India's BRICS chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. Union Labour and Employment Minister Dr. Mansukh Mandavia will chair the meeting. The ministers will deliberate on four priority areas, including advancing social security and formalisation of labour markets and enhancing women's participation and inclusion in the workforce. In football, Spain stormed into the final of FIFA World Cup 2026 after producing a commanding 2-0 victory over France in the first semi-final clash at Dallas Stadium in Texas, US last night. Mikhail Oyarzabal opened the scoring in the 22nd minute before Pedro Porro made sure of the win with a brilliant second goal. 16 years since winning its first World Cup trophy, La Roja will face Argentina or England in final at New Jersey's MetLife Stadium on Sunday night. In another semi-final clash, defending champions Argentina will face England tonight at Atlanta Stadium. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian time. In cricket, India defeated England by 6 wickets in the first of the 3-match ODI series at Edgbaston, Birmingham last night. Chasing a target of 259 runs set by England, India scored 262 for 4 in 45.2 overs. Skipper Shubman Gill retired hurt with a top score of 80 runs. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள்.
3: எண்ணியது எழுது, எண்ணிய முடிதல் வேண்டும் என்கிறார் பாரதியார். நாம் இங்கு எண்ணியது எழுத வேண்டும் என்கிறோம். எழுத்து என்பது மனித குலத்திற்கான மிகப்பெரிய ஆயுதம். களத்தில் கழுத்தை வெட்டும் ஆயுதம் போல காகிதத்தில் மனத்தை வெட்டும் ஆயுதமே எழுத்து. இந்த நாட்டையும் சமூகத்தையும் சீர்திருத்த, மானுட நெறியோடு வாழச் செய்ய அன்று முதல் இன்று வரை எல்லா தலைவர்களும் எண்ணியதை எழுதியதே தனிமனிதனின் நல்ல நடத்தைக்கு காரணமாகியுள்ளன. எழுத்தாணி தொடங்கி பேனாமுனை வரையிலும் எழுத்தின் வலிமை குறையவே இல்லை. சங்க புலவர்கள் தொடங்கி இன்று வரையிலும் மானுட நீதி எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அதனால்தான் வள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்கிறார். உளவியல் அடிப்படையில் எழுத்து என்பது நம் சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய, அதுபோல் கட்டமைக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதமாக உள்ளது. நாம் நன்றாக சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், ஒரு காலத்தில் கடிதம் எழுதும் முறை நம்மிடையே பரவலாக இருந்தவரை நம்முடைய மன உணர்வுகள் ஒருவரோடு ஒருவர் பரிமாறப்பட்டன. பரிமாறுவதற்கான மிகச் சரியான வழிமுறையாக எழுத்து முறை அமைந்திருந்தது என்பதே உண்மை. ஆனால் இன்றோ மனதில் தோன்றியதை உடனுக்குடனே நிதானிக்காமல் ஆத்திரம், அழுகை, கோபம், மகிழ்ச்சி, ஆற்றாமை, இப்படி எல்லா மன உணர்வுகளையும் வடிகட்டாமல், வடிகாலை கண்டறியாமல் அப்படியே புலனத்தில் அல்லது முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் பலரும் வெளிப்படுத்துகின்றனர். இதனால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் அறிந்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எழுத்து முறையில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்த போது மேற்சொன்ன உணர்வுகள் அனைத்தும் நாகரிகமானதாக, கட்டுப்பாடு மிக்கதாக ஒரு ஒழுக்க வரையறைக்குள் கொண்டுவரப்பட்டு அதன் வழி உணர்வுகள் வெளிப்பட்ட போது அதற்கான வெளிப்பாடும் நயத்தக்க நாகரிகமானதாகவே இருந்துள்ளதனை நாமும் அறிவோம், நாடும் அறியும். உறவுகளுக்கிடையே எழுத்து வடிவிலான பரிமாற்றம் ஏற்படும் போது விரிசல் விழாமல் அந்த உறவு வலுப்படத்தான் செய்யும். அதனால்தான் அன்றைய நாட்களில் தலைவர்கள் கூட தங்கள் தொண்டர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவும் அவர்களை வழிநடத்த வேண்டவும் தங்களுடைய உறவுகளுக்கு சொல்வதைப் போல உரிமையோடு அண்ணனுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு என்றெல்லாம் தலைப்பிட்டு எழுதினார்கள், மக்களுக்கும் சொன்னார்கள். சிறையில் இருக்கும்போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமது மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தந்தை மகளுக்கு அறிவுரை கூறி எழுதிய நூலே த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதம்

என்ற தலைப்பில் நூல் வடிவம் பெற்றுள்ளது. தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் தம்பிக்கு கடிதம் என்று எழுதிய நூல் சிறப்புமிக்கது. இதுபோன்று பலரும் உறவு முறைகளின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்வதற்கு விளையும் போது அதற்கு எழுத்துக்கள் மிகப்பெரிய களமாக அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அடுத்த தலைமுறைக்கு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் இனிமேல் சொல்லித்தர வேண்டியது எழுதி பழகு என்பதையே. முன்னோரின் மரபான எழுத்து முறையை மீட்டெடுப்பது

0: போது நம்மை நாமே எழுத்து ஒளியால் செதுக்கிக் கொள்கிறோம். எழுத்தின் வழியது உயர்நிலை என்பதை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டும். ஸ்லேட்டு எனும் கற்பலகையில் பல்பம் எனும் எழுதுகோல் பிடித்து எழுதும் வழக்கத்தை இன்று நாம் பெரும்பாலும் மாற்றிக்கொண்டதன் விளைவு நம் குழந்தைகளுக்கு பேனா பிடித்து எழுதுவதும் எழுத்து வடிவம் பல குழந்தைகளுக்கு சிக்கலாகி போனதற்கும் காரணமாக அமைந்துவிட்டது. அந்த நிலையை நாம் மாற்றி எண்ணத்தை சீரமைக்கும் எழுத்து முறையை கற்றுத்தர வேண்டும். சரியான சிந்தனையோடு முறையாக அதனை வெளிப்படுத்தி சமூகத்தை செம்மைப்படுத்தும் வலிமையான கருவியாக எழுத்து அமைய வேண்டும். எனவே எண்ணியதை சரியாக எழுத வேண்டும். எழுத்து வலிமை மிக்க ஆயுதம் என்பதை உணர வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி
3: இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வீரமணிதாசன் பாடியிருப்பது. பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 6:15.
4: கன்னி மூல கணபதி பகவானே சரணமையப்போ.

0: எண்ணங்களே செயல்களாகின்றன. எனவே நல்லவற்றையே எண்ணுவோம், நல்லவற்றையே செய்வோம். நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி திங்கள் 31 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். அது மட்டுமில்லாமல் இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் இலைப்பெண்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். விதை நேர்த்தியாக 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரேட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாய பெருமக்களே, நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும். அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து தெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்ததும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்பெண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: காய்கறி பயிர்களில் எப்பவுமே ஒரு நோயுடைய

0: பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சு கொள்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி, அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். காற்றோட்டம், சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
1: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். விவசாய பெருமக்களே, அங்கக வேளாண்மையில் பூச்சி நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வீர். நெல்லில் பூச்சிகளை கட்டுப்படுத்த 1 கிலோ கற்றாழை, 1 கிலோ வேப்பங்கொட்டை மற்றும் 1 கிலோ பீனாரி சங்கு இலை ஆகியவற்றை இடித்து 100 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்கலாம். அனைத்து பயிர்களிலும் அசுவினி, காவடி புழு, நுண் சிலந்தி மற்றும் தத்துப்பூச்சி இவற்றை கட்டுப்படுத்த 1 கிலோ மஞ்சளை தூளாக்கி 4 லிட்டர் கோமயத்தில் ஊற வைத்து பின் 20 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்கலாம். அனைத்து பயிர்களிலும் அசுவினி மற்றும் வண்டுகளின் சேதாரத்தை குறைக்க சீதாப்பழ கொட்டைத்தூள் 1/2 கிலோவை 2 லிட்டர் நீரில் கலந்து 500 மில்லியாக குறையுமாறு கொதிக்க வைத்து இதேபோல் 1 ஏக்கருக்கு தேவையான அளவு தெளிக்கலாம். விவசாய பெருமக்களே, ஆனைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாகவும் கொசுவை போல் சிறியதாகவும் நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்களை கொண்டது. நெல் பயிரில் ஆனைக்கொம்பன் ஈயின் தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்கள் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயல்களில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அழற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பிடாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோலை தொற்றுநோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய

0: ஒளி மிக்க நாளில் தடவிவிட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். புதுமை கண்டுபிடிப்பு, மீள்திறன், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இஎஸ்ஐ பயனாளிகளின் எண்ணிக்கை 7 கோடியே 50 லட்சமாக இருந்தது என்றும் தற்போது இந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வால் உடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நலன்களை அளிக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இரு தலைவர்களும் அப்போது உறுதியளித்தனர். தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வேளாண் மற்றும் உணவுத்துறைக்கான ஆணையர் கிறிஸ்டோபே ஹான்சனையும் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பருவநிலை மாற்றம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் நேற்று திருச்சி கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானை காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களின் உடல்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21 தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நீடித்து வருகிறது. இதுவரை 3 கரடிகளை வனத்துறையினர் பிடித்துள்ள போதிலும் மேலும் 1 கரடி உலவி வரும் நிலையில் அதனையும் வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் பாமநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அனவன் குடியிருப்பு, பசுக்கடைவிலை, காஸ் கீப்பர் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக அளவில் கரடிகள் நடமாட்டம் இருந்து வருகிறது. சில சமயங்களில் கரடி மனித மோதல்களும் அரங்கேறியுள்ளன. இதனால் வனத்துறையினர் சார்பாக கரடி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டு இதுவரை 3 கரடிகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமநாசம் அருகே உள்ள காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் தொடர்ந்து கரடி நடமாட்டம் உள்ளது. குறிப்பாக காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாடசாமி கோவில் வளாகத்தில் கரடி நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கீப்பர் பகுதியில் உலா வரும் இந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17 தேதி முதல் 20 தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த கால்நடைகளின் உரிமையாளர்களிடமிருந்து 1,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். 18 வயதிற்கு

0: உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: வேட்டையாடி பறவைகள் உயிரினங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் வேட்டையாடி பூச்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறோமா? பருந்து, கழுகு, வல்லூறு போன்ற வேட்டையாடி பறவைகளும் சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற ஊனுண்ணிகளும் தங்களுக்கான உணவை வேட்டையாடி உண்ணுபவைகள். அந்த வகையில் சில வகை பூச்சிகளும் இரையை வேட்டையாடி உண்பதால் வேட்டையாடி பூச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள் அயல் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவது போல தும்பிகள், ஊசி தும்பிகள், காட்டு ஈ, தயிர்கடை பூச்சி, சங்கிலி பூச்சி, பச்சை ஈ உள்ளிட்ட பல பூச்சி இனங்கள் தங்களது இரைகளை பறக்கும் நிலையிலேயே வேட்டையாடும் திறனை பெற்றுள்ளன. வேட்டையாடி ஊனுண்ணிகளுக்கும் பறவைகளுக்கும் இரையை வேட்டையாடும் தகவமைப்பு மரபு வழி இயல்பிலேயே அமைந்துள்ளது போலவே வேட்டையாடும் பூச்சிகளுக்கும் உடல் தகவமைப்பு உள்ளது. மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் தும்பிகள் இரையை பிடிக்கும் சமயங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பறப்பதுடன் இரையை வேட்டையாடுவதற்கும் பிடிப்பதற்கும் ஏற்ற வகையில் தும்பி, காட்டு ஈ, சங்கிலி பூச்சி போன்றவற்றின் வலுமிக்க 6 கால்கள் பங்காற்றுகின்றன. வேட்டையாடி பூச்சிகளின் வாழ்வில் கால்களின் பங்கு அளப்பரியது. வேட்டையாடி பிடித்த இரையை பாதுகாப்பதிலும் காற்றின் வேகத்தின் சமத்தன்மையை காப்பதிலும் உட்காருவதிலும் கால்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. உயிரினங்கள் வாழத் தகுதியான இவ்வுலகம் பூச்சிகளால் நிரம்பியுள்ளது. ஒருவேளை கட்டுப்பாடற்ற நிலையில் பூச்சிகள் பெருத்துவிட்டால் தரையிலிருந்து 4 முதல் 5 அடி வரை பூச்சிகளால் இவ்வுலகம் நிரப்பப்பட்டுவிடும். பூச்சிகளற்ற உலகில் பூச்சிகளை உண்டு வாழும் பறவைகளும் அதனை சார்ந்து வாழும் உயிரினங்கள் அழிய தொடர் நிகழ்வாக மனித சமூகம் அழிவை சந்திக்க நேரிடும். பூச்சிதானே என்று ஏளனமாக கருதாமல் அதன் சூழல் பங்களிப்பை கருத்தில் கொண்டு பூச்சிகளை காப்போம். அந்த வகையில் பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கையின் தேர்வு வழியே தகவமைக்கப்பட்டதுதான் இச்சமநிலை. பறவைகளில் பெரும்பாலானவை பூச்சியுண்ணிகளாக இருந்து கட்டுப்படுத்த வவ்வால்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்காற்றுகின்றன. இவை தவிர சில கொறி விலங்குகளும் பூச்சிகளை உண்டு பூச்சிகள் பெருகாமல் காக்கின்றன. அந்த வரிசையில் வேட்டையாடி பூச்சிகள் பூச்சிகளை உண்டு கட்டுப்படுத்தி சூழல் அமைவில் முக்கிய பங்காற்றுகின்றன.

0: பூச்சிகள் பறக்கலாம், சூழலில் மாசு நிறைந்த பைகள் பறக்கலாமா? இயற்கையின் சங்கிலியை பாதிக்காத வகையில் செயல்படுவோம், சூழலை காப்போம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: ஏதுமில்லை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.6 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 28.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.4 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.4 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 3.8 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 28.6 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 2.2 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 78%. சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட மற்றும் ஈரப்பதம் நிறைந்த வானிலை நிலவக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலையில் இப்போது நாம் ரசிக்கவிருப்பது புத்தம் புது காலை. ஒலிக்கும் இந்த நேரம் 7:15. திருப்தி கொள்ளும் இயல்பே மனிதரின் பலம் என்கிறார் ஹெர்பர்ட் பர்மர். திருப்தி கொள்ளும் இயல்பே மனிதரின் பலம். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம் புது காலை உங்களை நாடி இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம் தமிழ்நாட்டின் மாநில பூச்சி தமிழ் மரவன். தகவல்கள் வழங்குகிறார் ஏ.ஆர். லட்சுமணன் அவர்கள்.
2: மலைச்சிறகன் என்னும் தமிழ் மரவன் பட்டாம்பூச்சியின் அறிவியல் பெயர் சிரோகோரா தாயிசு. இது தமிழ் மலைப்பகுதிகளில் காணப்படும் பட்டாம்பூச்சி இனங்களில் ஒன்றாகும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட இதனை தமிழ்நாடு அரசின் சின்னங்களில் ஒன்றாக தமிழ்நாடு அரசு 2019 சூலை மாதம் தேர்ந்தெடுத்துள்ளது. இதன் ஆங்கிலப் பெயர் தமிழ் யோமேன். மலைச்சிறகன்கள் நிழலான பகுதிகளிலும் ஓடைக்கரை பகுதிகளிலும் வாழ்பவை ஆகும். இவை ஆண்டு முழுவதும் காணப்பட்டாலும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரையிலான காலத்திலும் அதற்கு பின்னரும் மிகுதியாக காணப்படுகின்றன. தமிழ் மரவன் பட்டாம்பூச்சியின் இடது இறக்கையின் முனையிலிருந்து வலது இறக்கையின் முனை வரையிலான அகலம் 60 மில்லிமீட்டர் முதல் 75 மில்லிமீட்டர் வரை இருக்கும். இவற்றின் இறக்கைகளின் மேல் நிறம் பெரும்பாலும் பளிச்சென்று மஞ்சளாக சிறுத்தை சிறகன் பட்டாம்பூச்சியைப் போன்றே இருக்கும். முன் இறக்கைகளின் மேல்புற நுனிகளில் கருப்பு திட்டுகள் காணப்படுகின்றன. மேல்புறத்தில் அலையலையாய் கோடுகளும் இருக்கின்றன. நடுவில் உடற்பகுதியை ஒட்டிய இடங்களில் இறக்கைகள் கரும் பழுப்பு நிறத்தில் காணப்படுகின்றன. இவ்வகை பட்டாம்பூச்சிகளின் பின் இறக்கைகளின் மேல் நுனியில் வெள்ளைப் புள்ளிகளும் தென்படுகின்றன. கீழ் நுனியில் அலையலையாய் வரிசையான கோடுகளும் நரம்புகளுக்கு இடையே கரும் புள்ளிகளும் காணப்படுகின்றன. முன் இறக்கைகளிலும் பின் இறக்கைகளிலும் கீழ்ப்புறத்தில் ஊதா கலந்த பட்டையான கோடுகள் குறுக்கே ஓடுகின்றன. ஆண் பட்டாம்பூச்சிகளின் அடிநிறம் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமாகவும் பெண் பூச்சிகளின் அடிநிறம் வெளிர் மஞ்சள் கலந்த பழுப்பாகவும் அமைந்திருக்கும். மழைக்காலம் தவிர்த்த உலர் பருவத்தில் தமிழ் மரவன் பட்டாம்பூச்சிகளின் நிறம் சற்று மங்கி காணப்படுகின்றன. அக்காலத்தில் இவற்றின் இறக்கைகளில் மேலுள்ள புள்ளிகளும் கோடுகளும் கூட சற்று மங்கலாக அழுத்தம் குறைந்து தென்படுகின்றன. அடி நிறமும் மங்கி சிவப்பும் பழுப்பும் கலந்த மண்ணின் நிறத்தை ஒட்டி காணப்படுகின்றன. தமிழ் மரவன் பட்டாம்பூச்சிகள் மிக விரைவாகவும் நேராகவும் பறப்பவை ஆகும். அவற்றின் வேகத்தை முன்னிட்டே இந்த இனம் மரவன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஈரமான இடங்களில் அமர்ந்து நீர் உறிஞ்சுவதைக் காண முடிகிறது. மேலும் இவற்றின் புழுக்கள் மரவொட்டி இலைகளை தின்கின்றன. மலைச்சிறகன்கள் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலுள்ள பசுமை மாறா காடுகளிலும் மலை அடிவாரங்களிலும் மட்டுமே வாழும் அரிய வகை பட்டாம்பூச்சிகள் ஆகும். நீலகிரியில் முதுமலை புலிகள் காப்பகத்தில்

0: மாநிலத்திலும் குன்னூர் கூடலூர் பகுதிகளிலும் இவற்றை காண முடிகிறது. தமிழ்நாடு மாநிலத்தின் சிறப்பு சின்னங்களான பனை, மரகதப்புறா, செங்காந்தல் மலர், வரையாடு முதலியவற்றைப் போன்று மலைச்சிறகன் என்னும் தமிழ் மரவன் பட்டாம்பூச்சியையும் தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணையும் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உள்ளக இனமாகிய மலைச்சிறகன்களின் ஆங்கில பொதுப்பெயரில் தமிழ் என்று வருவதாலும், மரத்தை போற்றிய தமிழர் பண்பாட்டை அடையாளம் காட்டுவதாலும், இன்னும் பல சிறப்புகளை கொண்டிருப்பதாலும் இந்த இனத்தை மாநில பட்டாம்பூச்சியாக தேர்ந்தெடுத்துள்ளனர். இந்தியாவில் மாநில பட்டாம்பூச்சியை தேர்ந்தெடுத்த 5வது மாநிலம் தமிழகமாகும். முன்னதாக மகாராஷ்டிரம், உத்தரகாண்டம், கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்கள் முறையே நீல அழகி, மயில் அழகி, பொன் அழகி, மலபார் மயிலழகி ஆகிய வண்ணத்து பூச்சி இனங்கள் மாநில பட்டாம்பூச்சிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் தமிழ்நாட்டின் மாநில பூச்சி தமிழ் மரவன். தகவல்கள் வழங்கினார் ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்கள்.

0: திக்கு தெரியாத காட்டில் படத்திற்காக விலங்குகளோடும் பறவைகளோடும் ஒலித்த அந்த குரல் எம் எஸ் ராஜேஸ்வரி.
1: தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
2: மாந்தர் இனத்தை நல்லார் பொல்லார் என இருவகைப்படுத்தினர். பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்றார் வள்ளுவ பெருந்தகை. பண்புடையார் வழியிலே செல்வதே உலகம். அப்படிப்பட்ட நல்லோர் பண்புடையார் பற்றி எவ்வாறெல்லாம் கூறியுள்ளார்கள், எப்படியெல்லாம் விரித்துரைக்கிறார்கள் என்பதை சிறிது காண்போம். நருந்தொகை தந்த அதிவீரராம பாண்டியர் சான்றோர்கள் எந்த நிலையிலும் தெரியாத தன்மை உடையவர்கள், அப்படிப்பட்டவரே சான்றோர் என்கிறார். அடினும் மாவின் பால் தன் சுவை குன்றாது, அதாவது மிகுதியாய் காய்ச்சினாலும் பசுவின் பால் தன் சுவையில் குன்றாது. பெரியோர் தாங்கறிய துன்பம் வந்த காலத்தும் தன் பண்பால் மேலும் சிறந்து விளங்குவர். சுடினும் செம்பொன் தன்னொளி கெடாது, பெரியோர் புகழ் தீயிட்டு உருக்கினாலும் செம்பொன் ஒளியால் மிகுவது போன்றது. பெருந்துன்பங்களும் அவர்களை மேன்மேலும் ஒளிரச் செய்யும் என்கிறார். நல்லோர்தம் செல்வம் குறைந்தாலும் சந்தனத்தை அரைக்கினும் மனம் மாறாதது போல அவர்களும் பண்பு நலன் குறையாது விளங்குவர். அது மட்டுமின்றி தீயிலிட்டு புகைக்கினும் கார் அகில் பொல்லாங்கு கமழாது, கடலை எவ்வளவு கலக்கினும் அது சேராய் மாறாது. இப்படி சுட்டாலும் புகைத்தாலும் அரைத்தாலும் கலக்கினாலும் இயல்பு மாறா இயற்கை போலவே பெரியோர்களும் மாறமாட்டார்கள். எத்துணை துன்பம் வரினும் தன்னிலையில் திரிய மாட்டார்கள். மூதுரையில் பெரியோர் குணம் எவ்வாறு விவரிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் எனும் அவ்வையின் கூற்று நல்லோர் எத்தனை இடர்பட்டாலும் மேலும் மேலும் சிறப்படைவர் என்கிறது. பெரியவர் தன்னோய் போல் பிற நோய் கண்டு உள்ளம் தீயிலிட்ட நெய் போல் உருகுவர் என்றும், உடலின் பிற உறுப்புக்கள் பிணியால் வருந்தும்போது கண்கள் கண்ணீர் சிந்துவதைப் போல சமுதாயத்தில் துன்புற்றோர் நிலை கண்டு தாமும் துயருறுவார் என்றும் நன்னெறி விளம்புகிறது. நல்லொழுக்கின் தலை நின்றார் நல்கூர்ந்தும் அல்லன செய்தற்கு உருப்பட மாட்டார்கள். பெரும் பசியில் இருக்கும் புலியானது தன்னை சூழ்ந்திருக்கும் பயிரை மேயாது. பண்பு நலன் குன்றா பெருமாந்தர் எந்த மாதிரியான தாழ்ந்த இடத்தில் பிறந்தவராயினும் தாமரை பொன் முத்து சவரங்கோரோசனை பால் பூ மருதேன் பட்டு புனுகு சவாதாம் அழன் மற்றும் எங்கே பிறந்த பொருளாயினும் உயர்ந்து இனிமை பயப்பது போல சிறந்து திகழ்வார்கள். இது நீதி வெண்பா கூறும் சொற்கள். நாள்தோறும் அறத்தை வலிந்து கூறுதல், அதனை கடைப்பிடிக்குமாறு வற்புறுத்தல் எனும் இரண்டனையும் மேற்கொண்டு ஒழுகுவர் பெரியோர். காலையும் கையையும் அசையாவண்ணம் அழுத்தி பிடித்து வாயினை வலிய திறந்து தன் குழந்தைக்கு பாலையும் ஆமணக்கு நெய்யையும் குடிப்பிக்கும் தாயரை ஒப்பர் என்கிறது அறநெறிச்சாரம். சான்றாண்மை என்னும் ஓர் அதிகாரத்தையே படைத்தார் வள்ளுவர். சான்றாண்மை என்பது என்ன? அது அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு ஐந்து சால்புகள் ஊன்றிய தூண் என்ற ஒரு வரையறை தருகிறார். பெரியோர் நல்லோர் சான்றோர் எனப்படுவர் நற்குணங்கள், நல்லொழுக்கம், நற்சொல், நற்செயல்கள் ஆகியவற்றின் தொகுப்பான பண்பு நலன்களை உடையவரே. அன்புடைமை பழிசெய்ய நாணுதல், உலகியல் பாங்குணர்ந்து ஒழுகுதல், அருள் புரிதல், உண்மையை பேசுதல் ஆகிய ஐந்து பண்புகளும் சான்றாண்மை மாளிகையை தாங்கும் தூண்களாகும். மூத்தோர் சொன்ன வார்த்தைகள் அமிர்தம் என்பர். நல்லவர் சொற்கள் நம்மை நல்வழிப்படுத்த, பிணி குணங்களிலிருந்து விடுவிக்க கொடுக்கப்படும் மருத்துவரின் மருந்து போன்றது. உள்ளத்தாலும் உடலாலும் வாய்ச்சொல்லாலும் உண்மை மெய்மை வாய்மை எனும் சத்தியத்தை கடைபிடித்து நல்லோரின் அடிச்சுவட்டில் செல்வோமாக. சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்றும் அல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும்? சீரிய பொன்னின் குடமுடைந்தால் பொன்னாகும், என்னாகும் மண்ணின் குடமுடைந்த கால்? சீர்மையுடையோர் வறுமை பால் பட்டாலும் அவர்கள் உடைந்த பொற்குடம் அன்னார், அது உடைந்தாலும் பொன்னாகும். மற்றவர் கெட்டால் மண்குடமாவர், எதற்கும் பயன்படார். எனவே துன்பங்கள் பலவரினும் நிலையில் தெரியாது நிற்க, அதனால் பெருமை உண்டாகும்.
1: தமிழமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி

0: தமிழில் செய்தி அறிக்கை. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக கண்டறியப்பட்ட 13 சுரங்கங்கள் உட்பட 9 மாநிலங்களில் அடங்கிய 20 அரிய வகை கனிம சுரங்கங்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலிப்டெனம், கிராஃபைட், குளோகோனைட், டைட்டானியம், டங்ஸ்டன், லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அடங்கிய சுரங்கங்கள் ஏலம் விடப்பட உள்ளன. பசுமை எரிசக்தி, உரங்கள் தயாரிப்பு, பாதுகாப்பு மற்றும் இதர முக்கியமான துறைகளில் இந்த கனிமங்களின் பயன்பாடு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 56 அரிய வகை கனிம சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 இடங்களில் அமைந்துள்ள இந்த அணு உலைகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட எரிசக்தி திறன் இந்த அளவை எட்டியிருப்பதாக மத்திய எரிசக்தித்துறை கூறியுள்ளது. இவற்றில் அழுத்தத்துடன் கூடிய அணு உலைகள் மூலமும் கொதித்திறன் அணு உலைகள் மூலமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அணுசக்தி திட்டங்கள் நிலையான வகையில் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சியும் வலுவான எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கடந்த வாரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் மிக முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் சென்ற நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் நேற்றிரவு ரஷ்ய விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி நேற்றிரவு 8:17 அவர் புறப்பட்டு சென்றதாக நாசா தெரிவித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல்பாட்டை மையமாக கொண்டு முதல் முறையாக அனில் மேனன் விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் 2 வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதால் மேற்காசியாவில் எழுந்துள்ள பதற்றம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உயர்நிலைக்குழு ஆலோசனையை மேற்கொண்டார். அந்த தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்கள் ஒவ்வொன்றையும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் அப்போது கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான

0: இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். கப்பல்களுக்கான கட்டணத்திற்கு பதிலாக அமெரிக்காவில் வளைகுடா நாடுகள் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதன் வழியாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதாகவும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 18 வயதிற்கு குறைவானவர் என்று பஞ்சாப் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அமிர்தசரஸ் அருகே உள்ள பாலகன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அசாமில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் 6 மாவட்டங்களில் அடங்கிய 37,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு நீடித்து வரும் வெள்ள நிலவரம் காரணமாக 12 வருவாய் வட்டங்களில் அடங்கிய 92 கிராமங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சோனித்பூர் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. வடக்கு லக்கிம்பூர் மாவட்டம் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்பை அடைந்துள்ளதாகவும் சோனித்பூர், தேமாஜி, சிவசாகர், ஜார்ஹத், திப்ருகர் மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளித்து வருவதாகவும் 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் ஒரு சில இடங்களிலும் வடகிழக்கு மாநிலங்கள், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் அடுத்த 2 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள், ஆந்திர, கர்நாடக, கேரள மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலோர ஆந்திர பகுதிகளிலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்றும் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். 18 உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை

0: அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: வாழ்விற்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: அதான் மொழி வளர்ச்சி சொன்னாலே, மொழி வளர்ச்சின்றது வந்து ஒரு வயசு முடிஞ்ச குழந்தைங்க வந்துட்டு ரெண்டு வார்த்தை பேசணும். இப்போ ரெண்டு வார்த்தை ஒரு வயசு முடியும் போது பேசணும். ஒன்றரை வயசுல வந்து ஒரு 6-20 வார்த்தை வரைக்கும் பேசுவாங்க. ஸோ 6 வார்த்தை பேசினா கூட போதும், அந்த குழந்தை 20 வார்த்தை பேசுனதுனால நாளைக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னா அப்படிலாம் டென்ஷன் ஆகிடுவாங்க. பக்கத்து வீட்டு குழந்தை அப்படி பேசு, எங்கள் வீட்லேயே எங்கள் மூத்தார் குழந்தை இப்படி பேசும், அதெல்லாம் தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கோம். இப்போ நான் கூட சொல்கிறேன் இல்லைங்களா, நடக்கணும் ஒரு 13 மாதத்தில் நடக்க ஆரம்பிக்கணும்னா 1.5 வயசுக்குள்ளே நடந்தால் போதும்னு ஏன் சொல்கிறோம்னாக்கா அந்த ரேஞ்ச் வச்சுருக்கோம் நாங்கள். சில குழந்தைங்க வந்து 13 மாதத்துலேயே நடக்கும், சில குழந்தைங்க வந்து 16 மாதத்தில் நடக்கும். எங்களை பொறுத்தவரை 1.5 வயசுக்குள்ளே நல்லா நடந்தால் போதும். 8 மாதத்துலேயே எங்கள் மூத்தார் குழந்தை நடந்துச்சு, என் தங்கச்சி குழந்தை 8 மாதத்துலேயே நடந்துச்சு, இந்த குழந்தை நடக்கலை. அது தேவையில்லை எங்களை பொறுத்தவரைக்கும். என்ன கேட்டால் 8 மாதத்துலேயே நடக்குதுன்னா நம்ம தான் இன்னும் க்ளோஸாக கண்காணிக்கணும் குழந்தைய. அந்த குழந்தைய எங்கே ஓடும், எங்கே போய், இப்போ முத மாடியில் இருக்காங்கன்னு வச்சுங்க, பால்கனிலேருந்து கீழே வர குழந்தைங்களாம் நாங்கள் பார்க்குறோம், படிக்கட்டில் தவறி அந்த குழந்தை இன்னும் தெரியும் 8 மாதம் 9. அதனால் வந்துட்டு ஓகே, 8 மாதம் 9 மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓகே, சந்தோஷம்தான். பட் நீங்கள் தான் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நடக்கிறது வந்து ஒரு வயசுக்கு அப்புறம். அதேமாதிரி பேச்சுன்றது வந்து ஒரு வயசு முடிஞ்சப்பறம் ஒரு 2 வார்த்தை பேசணும். 1.5 வயசில் வந்து 6-20 வார்த்தை பேசணும். 2 வயசு முடியும்போது வந்துட்டு சின்ன சின்ன வாக்கியங்கள் பேசணும். டாட்டா போகலாம் அப்படி சொல்லுது, பைக்கில் போகலாம், காரில் போகலாம் அப்படின்னு சொல்லுது, மிட்டாய் வாங்கி கொடு, அது மாதிரி 3 வார்த்தை சேர்த்து பேசுறது, 2 வார்த்தை சேர்த்து பேசுறது வரணும். அப்படியே டென்ஷன் ஆகிடுவேண்ணா ஒரு 2 மாதம் அப்படி இப்படி. ஆனால் பரவாயில்ல, 2 வயசுனால் டாட் வச்சாமல் 2 வயசுன்னு அப்படி ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிக்குவேன். ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேனாக்கா, ஒரு 2.5 வயசுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு இந்த பால்வாடிக்கோ இல்லை ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரி எடுத்து சும்மா ஒரு 2 மணி நேரம் இருக்கிற இடத்துக்கு அனுப்புனோம்னாக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மொழி வளர்ச்சிலாம். வீட்டில் இருக்கும்போது இப்போ நிறைய வந்து 2 பெற்றோர்லாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க, நிறைய வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு கூட சரியா ஆளுங்க இல்லாத பெற்றோர்கள்லாம் நிறைய இருக்காங்க, டே கேரில் விட்டு போகிறலாம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து வயசானவங்க வீட்டில் இருக்கோம், அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க, ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குவாங்க. அவங்களுமே வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா நிறைய டிவிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, காலையில் நைட் வரலாம் சீரியல் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் சமூக நீதி கதைகள்லாம் வந்து தாத்தா பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அதெல்லாம் கூட வந்து மறந்துட்டாங்க அவங்கெல்லாம் கூட. நிறைய டிவி அடிக்ஷனு, டிவி சீரியல்ஸ் காலிலேருந்து நைட் வரலாம். அதனால் குழந்தைங்களோட நேரம் செலவிடுறதுக்கே வந்து யாருக்குமே நேரம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த மொழி வளர்ச்சிலாம் சில நேரத்தில் டிலே ஆகலாம். அதனால் இந்த விழிப்புணர்வு இருந்து குழந்தைகள் நம்ம பேசினா தான் பேச்சு வரும், பேச தூண்டினா தான் பேச்சு வரும். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னாக்க, காட்டி கேளுங்க. இது 6-1.5 வயசுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு 1-1.5 வயசில் வந்து பொம்மைங்களை காட்டி இந்த சொல்லுங்கள், கண் காது மூக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள், மான் குதிரை இந்த மாதிரி சொல்லுங்கள், வார்த்தைகள் தான் நான் சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லி ஸ்டிமுலேட், இது வந்து தூண்டுறது குழந்தைய வந்து பேசுறதுக்கு தூண்டுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கடமையாக பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஒன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு 1.5 வயசு ஆகியுமே இன்னும் குழந்தை பேசலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கும் குழந்தைகள் மருத்துவர்கிட்ட அழைத்து சென்று, என் குழந்தை இன்னும் பேசலை டாக்டர், ஏதாவது பிரச்சனை இருக்குமானது கண்டிப்பாக கேளுங்கள். அதில் எங்கே பிரச்சனை வரலான்னா, ஒன்று சிம்பிள் காதில் கூட ப்ராப்ளம் வரலாம், காது கேட்குதான்னு கூட நம்ம சில ஹாஸ்பிட்டல்லாம், இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து மருந்து டெலிவரி ஆகி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே காது கேட்குற திறமையை வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தே அனுப்புகிறாங்க. அதே மாதிரி கண்ணும் பரிசோதனை பண்ணி அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி, நான் என்ன சொல்லுறேன்னா நிறைய ஸ்கூல்ஸும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் பள்ளி சேர்க்கறதுக்கு முன்னாடியாச்சும் ஒரு வாட்டி காது செக் பண்ணிவிடுங்க, ஒரு வாட்டி கண் செக் பண்ணிவிடுங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு சேர்க்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிறது நல்லது. அப்போ காது சரியாக கேட்காம இருக்குன்னு வச்சுங்க, அதனால் கூட பேச்சு வராது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ரெண்டாவது வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய நோய்களில் கூட வந்து பேச்சு தடைப்படலாம், சமூக வளர்ச்சி சோஷியலைசிங் இதெல்லாம் வந்து 1.5 வயசுன்றது வந்து ஒரு டெட்லைன் மாதிரி, அந்த வயசுலேயே இதெல்லாம் நம்ம மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறாங்களா இல்லையா, தனிமையிலேயே இருக்கா, தனிமையிலேயே உட்காந்துருக்கா, பேச்சே வரலையா, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க

0: கண்டிப்பாக சோஷியலைசிங் டாட்டா சொல்கிறது இல்லை, அம்மா அப்பாவே தெரியல, கண்ணோட கண்ணு கலக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் ஒரு வயசு ஒன்றேகால் வயசில் இந்த சந்தேகம் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆட்டிசம் இருக்கா, ஆட்டிசம் என்ற குறைபாடு இருக்கான்றது நம்ம வந்து.
1: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒரு கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. இதில் என்ன ஆச்சரியங்கிறீங்களா? நான் அதுக்காக சொல்ல வரல, இது வேறு விஷயம். அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவிகிட்டேருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும், இதுக்கு கணவன்கிட்டேருந்து நாலு வார்த்தை பதிலாக வரும். இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்பில் வந்து முடியும். அந்த அம்மா பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வர்றதில்லை. அது எப்படி அவங்களால் மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய், ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க. சரிங்க, அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே, மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படியா, அப்படின்னா கொடுங்க, ரொம்ப நல்லதாக போச்சு. அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள், எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுக்க. உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிற போலாம், நீ இந்த மருந்தில் ஒரு அவுன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும். அதை உடனே குடிச்சிடக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும், அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடு பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துட்ருக்கிறான். மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை. அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க, சமையல் அறைக்குள்ளே போனாங்க, ஒரு அவுன்ஸு மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க. அன்றைக்கி சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை, நின்றுட்டுது, மருந்து பரவாயில்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிற போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு. பிரமாதமான மருந்தாக இருக்குது இது, இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட போனாங்க. எவ்வளவு விலையானாலும் சரி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க, இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க. அது எப்படி விலையில்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு, அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம். வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க. அது சண்டையை நிறுத்தலை, உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது. நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுகிறதில்ல, அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க. இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணார், பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா வந்தாங்க, இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்ங்கிறது அவர் முடிவு. அதனால் பாட்டிலில் தண்ணியை அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன்னு. ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க, கவலைப்படாதம்மா நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்தாந்து கொடுத்தார். பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டு அது பேரில் மரியாதை வராது இல்லையா, அதனால் சொல்லலை. அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க. நாலு நாள் கழித்து திரும்பி வந்தாங்க, என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு இவர். அங்கே நின்று போச்சுங்க, இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம். என்னம்மா அப்படின்ட்டுருக்காரு அவர் பயந்து போய். பின்ன என்னங்க, நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோபமாக. அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். தண்ணியாக இது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டிலில் நீட்டினாங்களாம். இவர் வாங்கி பார்த்துருக்கார். அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு. இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகும், சண்டை வராமல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வார்த்தைகளை விட அமைதியே சிறந்த

0: கேட்ட பாடலை பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ். பாடலின் படம் கொடிமலர்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா?
2: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
6: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
5: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
6: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: செயலி.
1: அறிவியலின் அருமையான கண்டுபிடிப்பும் எளிமையான வடிவிலான தகவல் பரிமாற்றத்துக்கும் சாதனமாக இருப்பது கைபேசி என்றால் அது மிகையாகாது. பேசுவதற்கு மட்டுமல்ல, போட்டோ, வீடியோ, இணையம் என்ற எல்லாவற்றையும் கைபேசியிலேயே பயன்படுத்துகிறோம். இந்த அறிவியல் வளர்ச்சி மகத்தானது. இது கணினி யுகம் மனித வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. இது டிஜிட்டல் யுகம் எனவும் அழைக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் மக்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளிலும் டிஜிட்டல் பயன்பாடு அதிகரித்துள்ளது. தற்போது நம்ம சென்னை செயலி மாநகராட்சியின் இணையதளம், 1913 அழைப்பு மையம், சமூக வலைதளங்கள் வாயிலாக வழங்கப்பட்டு அனைத்து சேவைகளும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் அனைத்து சேவைகளும் வாட்ஸ்அப் வாயிலாக வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. இதற்கான வாட்ஸ்அப் சாட்டானது சிறந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் கொண்டது. சிறந்த நிபுணர்களின் ஆலோசனை மேற்பார்வையில் மக்கள் மிக எளிதாக பயன்படுத்தும் வகையில் செயற்கையின் நுண்ணறிவு பயன்பாட்டுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வாட்ஸ்அப் சாட்டில் மக்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் உரையாட முடியும். இதுவரை இந்த வாட்ஸ்அப் செயலி வழியாக சுமார் 1.86 லட்சம் பயனாளிகள் மாநகராட்சியின் சேவையினை பெற்று பயனடைந்துள்ளனர் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. வாட்ஸ்அப் தளத்தில் சொத்து வரி, தொழில் வரி, வணிக வரி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் கட்டணங்கள் செலுத்துதல், விளம்பர பேனர்கள் உரிமம், புகார் பதிவு, வர்த்தக உரிமம், புதுப்பித்தல், ஆவணப்பதிவிறக்கம், வணிக வளாக வாடகை, சமுதாய கூடம் முன்பதிவு, பொதுமக்கள் குறை தீர்க்கும் சேவைகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல், குழந்தை பெயர் சேர்த்தல், புகார் தெரிவித்தல் மற்றும் தகவல் சேவைகள், நகரமைப்பு தொடர்பான சேவைகள், பொழுதுபோக்கு வரி, சுகாதார சான்றிதழ், கடை வாடகை செலுத்துதல், மண்டல அலுவலகம், வார்டு அலுவலகம், அருகிலுள்ள வசதிகளை தெரிந்து கொள்ளுதல், பள்ளிக்கூடங்கள், கழிப்பிடங்கள், பேருந்து நிறுத்துமிடங்கள், அம்மா உணவகம், மயான பூமி, நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையப் படிவங்கள், பதிவிறக்கம் உள்ளிட்ட சேவைகளை பெற முடியும். பொதுமக்களுக்கு தடையற்ற சேவைகளை வழங்க இந்த தளம் செயற்கை நுண்ணறிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேரடி பணியாளர் உதவியுடன் செயல்படுகிறது. இதனால் சிக்கலான கோரிக்கைகள் தீர்வுக்காக தொடர்புடைய துறைக்கு விரைவாக அனுப்பப்படுகின்றன. இந்த வாட்ஸ்அப் செயலியினை பொதுமக்கள் 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். மக்கள் தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே இந்த சேவையை பெறலாம். மேலும் நகராட்சிக்கு நாள்தோறும் பிறப்பு சான்றிதழ்கள் கேட்டு கோரிக்கைகள் வரப்பெறுகின்றன. அனைத்தும் உடனுக்குடன் சரிபார்த்து செயலி வழியாக பெற்றோருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மக்களுக்கு தாமதமின்றியும் எவ்வித அலைச்சலும் இல்லாமல் எளிதில் சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வாட்ஸ்அப் தளம் தொடங்கப்பட்டதிலிருந்து பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒரு டிஜிட்டல் சேவை தளமாக செயல்பட்டு 2.14 லட்சத்திற்கும் அதிகமான பயனாளர்கள் தங்களது வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து தங்களுக்கு தேவைப்படுகின்ற மாநகராட்சியின் சேவையை பெற்று பயனடைந்துள்ளனர். பொதுமக்கள் இந்த சேவையினை பெற 9445061913 என்கிற வாட்ஸ்அப் எண்ணை தங்கள் கைபேசியில் முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சேவைகளை அதில் உள்ள உரிய வழிகாட்டலுடன் உள்நுழைந்து சேவைகளை பெற்றிடலாம். வாட்ஸ்அப்பில் ஹாய் அல்லது வணக்கம் என்ற குறுஞ்செய்தி அனுப்பினால் போதும், செயலியில் உள்ள சேவைகள் காட்டப்படும். அதன் மூலம் 12க்கும் மேற்பட்ட மொழிகளில் 44 சேவைகளை எளிதில் பெற முடியும். இப்போது சொத்து வரி மதிப்பீடு, பெயர் மாற்றம், திருத்தத்திற்கான இறுதியான அறிவிப்பு, புதிய மற்றும் புதுப்பித்தல், தொழில் உரிமங்கள், தொழில் வரி வழங்கும் அறிவிப்புகளுக்கு பதிலாக QR கோடு வெளியிடப்பட்டுள்ளது. மாநகராட்சியில் இந்த புதிய முயற்சிக்கு ஒரு சபாஷ் போடலாம். மாநகராட்சியின் இந்த வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தி நாமும் பயன்பெறலாமே. என்னங்க, நீங்களும் சென்னை மாநகராட்சியின் வாட்ஸ்அப் செயலியை பதிவிறக்கம் செய்ய ரெடியாகிவிட்டீர்கள் போல் தெரிகிறது.
0: சென்னை மாநகராட்சியின் வாட்ஸ்அப் செயலி, எழுதியவர் பி. வீரமணி, வாசித்தவர் விஜய்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை,
3: வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி.
2: இனி கேட்கலாம் ஸ்ரேயா கோஷல் குழுவினருடன் பாடிய பாடலை,
3: இப்படை வெல்லும். இந்த படத்திலிருந்து

0: அளப்பரிய ஆற்றல் கொண்டது இளைஞர் உலகம்.
1: அந்த ஆற்றலை வெற்றியை நோக்கி நகர்த்த அவர்களின் அடிப்படை தேவைகள் தடையின்றி கிடைக்க வேண்டும்.
0: இதை சிந்தித்த மனிதரை பற்றி சற்று சிந்திப்போமா? உடன் மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட பெரியவர் கோதண்டராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல் கர்ம வீரர்

0: மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த மகான். தமிழகத்தில் இன்னைக்கும் பல தொழிற்சாலைகள் இயங்க அடித்தளமிட்டவர். நீர்ப்பாசன கட்டுமானங்களை நிறுவியவர். நீர் மின் திட்டங்களை கொண்டு வந்தவர். பதவிக்கும் புகழுக்கும் ஆசைப்படாதவர். நமது முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்த நாள் இன்றைய தினம். அவரை நினைச்சு பார்க்கணும். மதிய உணவு திட்டத்தை பள்ளிக்கூடங்களில் கொண்டு வந்ததனால தான் இன்று நமது மாநிலம் கல்வித்துறையில் அருமையானதொரு வளர்ச்சி நிலையை எட்டியிருக்கு. காமராஜர் தமிழ் படித்தார். தமிழை விட அவருக்கு பள்ளியில் ஆங்கிலம் நிறைய சொல்லித்தரப்பட்டதாம். அரும்பெரும் இலக்கியங்கள், ஆழ்ந்த அரசியல் பொருளாதார ஆங்கில ஆராய்ச்சி புத்தகங்களை ஆராய்ந்து அலசும் மேதையாக இருந்தார் காமராஜர். மகாகவி பாரதியார் சுதேசமித்திரனில் எழுதிய எல்லாத்தையும் தினமும் அவர் படிக்க தவறியதில்லையாம். திருக்குறள், சிலப்பதிகாரம், திருவிக்கா நூல்கள், கம்ப ராமாயணம், வில்லி பாரதம், ஈரோட்டு பெரியாரின் குடியரசு வார இதழ், மகாத்மா காந்தியின் யங் இண்டியா, ஹிந்து ஆங்கில நாளேடு, எல்லாத்தையும் காமராஜர் படிக்க தவறியதே கிடையாதான்.
1: கோதண்டராமனையா
0: ஒரு புத்தக புழுவாகவே இருந்திருக்கிறார் காமராஜர். அது மட்டுமில்ல, நேற்று இன்று நாளை சுழன்று கொண்டேதான் இருக்கும். முக்காலத்தையும் உணர்ந்து நடந்தால்தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அனுபவம், ஆழ்ந்த அனுபவம், பட்டறிவு, இவைதான் முக்காலம். நேற்று இன்று நாளை. நேற்று பெற்ற அனுபவத்தை வைத்து இன்றும் நாளையும் நாம் என்ன செய்யலாம், இந்த நாட்டிற்கு, நாட்டு மக்கள் வளம் பெறுவதற்கு என்று சிந்தித்து செயல்பட்ட முற்போக்குவாதி தான் காமராஜர். ஒருமுறை ஒரு பொறியாளர் விவசாயிகள் பாசன வசதி கேட்டு ஒரு மனு கொடுக்க, அது செய்ய முடியாது, இயலாது, நடக்காது என்று அந்த பொறியாளர் மறுக்க, காமராஜர் அப்போது தமிழகத்தின் முதல்வர், பொறியாளரை அழைத்து முடியாது, நடக்காது, இயலாது என்று சொல்வதற்கா உன்னை பொறியாளராகவும் என்னை முதலமைச்சராகவும் மக்கள் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார்கள், இதை இப்படி செஞ்சு பார், ஒத்து வரும், அந்த பாசன திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று வழி சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி அந்த பொறியாளரை அனுப்பியவர் காமராஜர். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று தன் வாழ்நாளில் பலமுறை நிரூபித்தவர் கர்ம வீரர், முற்போக்கான சிந்தனைவாதி
1: கோதண்டராமனையா.
0: அவருடைய பிறந்த நாளில் அவரை பற்றியும் அவர் வித்திட்ட நல்ல திட்டங்களையும் நினைவு கூறுவோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். ஏன், சிறைச்சாலையில் இருக்கும் சிறைவாசிகள் கூட சிறைத்துறை அலுவலர்களின் வழிகாட்டுதலோடு நற்செயல்களை செய்கிறாங்க, நாம் செய்யக்கூடாதா? திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் போன்ற மத்திய சிறைகளில் பிரிசன் பசார், சிறை அங்காடி நடத்தப்படுது. சிறை வளாகத்தில் உற்பத்தியாகும் காய்கறிகள், அப்புறம் காஃபி, டீ, சாப்பாடு, சிற்றுண்டி, பழங்கள் எல்லாம் விற்பனையாகுது இந்த அங்காடியில். சிறைவாசிகள் தயாரிக்கும் ஆயத்த ஆடைகளும் விற்பனை செய்யப்படுதான். மீன் பண்ணை, கோழி பண்ணைகள் கூட சிறை வளாகத்தில் இருக்கான். நற்செயல்கள் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் எல்லாம் ஈடேறும். நல்ல மண் இது. காமராஜர் போன்ற நல்ல தலைவர்கள் வாழ்ந்த பூமி இது. அப்படிதானுங்கய்யா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கினார் பி சரவணன் அவர்கள்.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காய்கறி பயிர்களில் எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சு கொள்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி, அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். காற்றோட்டம், சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பா நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 அரங்கிசை. இதில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
3: சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார்.
2: வி.எல். குமார் அவர்கள் வயலின்.
3: மன்னார்கோயில் ஜே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.
2: வைக்கமார் கோபாலகிருஷ்ணன்.

0: கிருஷ்ணவர்கள் கட்டம்.
1: இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். நேரம் 8 மணி.
2: ஆகாஷ்வாணி. காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
3: மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கத்தில் இடம்பெற்றுள்ள செய்யுள். தீர்க்கமாய் முடிவு செய்த பின் எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்று உறுதியாயிருப்பவர்கள் உலகில் எதனையும் வெல்ல முடியும். ஏன், உலகத்தினேயே கூட வெல்ல இயலும். அப்படியான செயல் வீரர்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இன்று கல்வி கண் திறந்த வள்ளல், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளன், பெருந்தலைவர் என பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராசர் அவர்களின் பிறந்தநாள். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் 1903 ஜூலை 15 அன்றைய விருதுபட்டியில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த காமராசர் குடும்பத்தின் பொருளாதார சூழலின் காரணமாக 6 பள்ளிப்படிப்பை தொடர இயலாத நிலைக்கு ஆளானார். தன் மாமாவின் உதவியால் விருதுபட்டியில் கடை ஒன்றில் பணிக்குச் சேர்ந்தார். பத்திரிகைகள் வாசிக்கும் பழக்கம் கொண்ட காமராசர் இந்திய சுதந்திர போராட்டம் பற்றியும் காந்தியடிகளின் கொள்கைகளை பற்றியும் அறிந்து கொண்டார். 1919 தன்னை இந்திய தேசிய காங்கிரஸில் இணைத்து கொண்டார். 1920 தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார். 1922 விருதுநகர் நகராட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக வடித்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் பயணித்த காமராசர் 1924 நடைபெற்ற வைக்கம் போராட்டத்திலும் சுசீந்திரம் கோவில் நுழைவு இயக்கத்திலும் பெரும் பங்காற்றினார். 1925 மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் காமராசர். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை கிராமப்பகுதிகளில் கொண்டு சேர்த்ததில் காமராசர் அவர்களின் பங்கு அளப்பரியது. 1930 காங்கிரஸ் இயக்கம் சுதந்திர போரின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியது. தமிழகத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் காமராசர். 1936 தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் பொறுப்பினை ஏற்றார் காமராசர். 1937 நடைபெற்ற மதராஸ் மாகாண தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்றார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் காமராசர் தேர்வு செய்யப்பட்டார். 1947 ஆகஸ்ட் 15 இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது. தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்த ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் காமராஜர். 1950 ஜனவரி 26 குடியரசு நாடாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது இந்திய நாடு. 1954 தமிழக முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரை தொடர்ந்து காமராசர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1954 முதல் 1963 வரை 9 தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் காமராசர். காமராசர் தமிழக முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழகம் பல்வேறு துறைகளில் பெரும் வளர்ச்சியடைந்தது. 1956 காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் தமிழ் தமிழகத்தின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. 1957-58 நிதிநிலை அறிக்கை முதன்முறையாக தமிழில் சமர்ப்பிக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில்தான். வேளாண்மை, தொழில்துறை மற்றும் கல்வி வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கியது காமராஜர் அவர்களின் அரசு. நூல் நூற்பு ஆலைகள், துணி நூற்பு பாவுகள், உரத் தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், காகித உற்பத்தி ஆலைகள் என வேளாண் துறை சார்ந்தும், நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, BHEL எனப்படும் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலம் இரும்பு உருக்காலை, ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை என தொழிற்துறை சார்ந்தும் தமிழகம் மிக வேகமாக வளர்ந்தது. பெரியார் மின்திட்டம், குந்தா நீர்மின் திட்டம் என அதிக மின் உற்பத்தி திறன் கொண்ட திட்டங்களை நிறைவேற்றி கிராமப்புறங்களை விரைந்து மின்மயமாக்கியது காமராஜர் அரசு. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற

0: வகையில் கிராமப்புற மின்மயமாக்குதலில் தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை செய்திருந்தது. 1963 இந்தியா முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட 5000 மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களின் மொத்த எண்ணிக்கை 32,500. இதில் தமிழகத்தில் மட்டும் 657 நகரங்களும் 6,777 கிராமங்களும் மின்மயமாக்கப்பட்டிருந்தன. காமராசர் அரசு ஆட்சியேற்ற போது தமிழகத்தில் மேட்டூர், பைக்காரா, பாபநாசம் எனும் 3 மின் உற்பத்தி தலங்கள் மட்டுமே இருந்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்பாக்கம் அணுமின் திட்டமும் குந்தா, பெரியாறு, கும்பார், அமராவதி, மேட்டூர் கீழ்நிலை திட்டம், கூடலூர் போன்ற நீர்மின் திட்டங்களும், நெய்வேலி, சமயநல்லூர், சென்னை அனல்மின் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் மணிமுத்தாறு அணை, அமராவதி அணை, சாத்தனூர் அணை, வைகை அணை, பரம்பிக்குளம் ஆழியார் அணை என தமிழகம் முழுவதும் 20 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன. அணைகள் மூலம் பாசன வசதி மேம்படுத்தப்பட்டு வேளாண்மை வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது. காமராசர் ஆட்சி காலம் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் பொற்காலம் என கருதுவதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இருப்பினும் கல்வித்துறையில் காமராஜர் ஆற்றிய பணிகள் பெருமையோடு நினைவுகூரத்தக்கவை. கல்வித்துறையின் விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் காமராஜர் அவர்கள். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி என நிறுவி கல்வியின் வேர்களை உறுதிப்படுத்தினார் காமராஜர். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியினை அதற்கான சட்டத்தினை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க பள்ளி சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். கல்வித்துறையில் காமராஜர் செய்த உன்னதமான பணியாக கருதப்படுவது மதிய உணவு திட்டம். காமராசரின் மதிய உணவு திட்டம் பின்பு சத்துணவு திட்டமாக வலுப்பெற்றது என்பது கூடுதல் சிறப்பாகும். பள்ளி கல்வி பயின்ற மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் காமராசர். தமிழகத்தில் பட்டி தொட்டியெங்கும் கிளை நூலகங்கள் பலவற்றை தொடங்கி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அவர்களே ஆவார். பண்டிதர் நேருவின் மறைவிற்கு பின்னர் பிரதம அமைச்சராக பதவியேற்கும் சூழல் இருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் இந்திரா காந்தி அம்மையாரையும் பிரதம அமைச்சராக ஆக்கி அழகுறச் செய்தார் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ தலைப்பட்டவர். அரசு அதிகாரத்தினை எவ்விதத்திலும் தன் விருப்பு வெறுப்புகளுக்கு பயன்படுத்தி கொள்ளாதவர். புகழின் வெளிச்சத்தில் பூத்திருந்த காமராஜர் அவர்களை மத்திய மாநில அரசுகளும் பல்வேறு வகையில் சிறப்பித்திருக்கின்றன. காமராஜர் அவர்களின் நினைவாக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகிய இரண்டும் அரசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் அவர்களின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாரதத்தின் தென்கோடியாம் கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக கல்வித்துறையில் காமராஜர் செய்த பெரும் நல்மாற்றங்களை நினைவுறும் விதமாக தமிழக அரசால் காமராஜருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1975 அக்டோபர் 2 காமராஜர் அவர்கள் இவ்வுலக வாழ்வை நீத்த பின்பு 1976 மத்திய அரசு காமராஜர் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. கட்சி பேதமில்லாமல் அனைத்து தலைவர்களாலும் தவறாமல் பேசப்படும் வாசகம் ஒன்று உண்டு, காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று. யாராலும் குறை கூற இயலாத அப்பழுக்கற்ற ஆட்சியை, மக்களின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்ட ஆட்சியை அளித்தவர் காமராஜர் அவர்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைக்கல் என்கிறது வான்புகழ் வள்ளுவம். காமராஜர் அவர்களின் பெருமைகளுக்கெல்லாம் காரணம் அவரின் தன்னலம் கருதாத உழைப்பே. நம் குழந்தைகளுக்கு கல்வி என்னும் கருவியினை கொடுத்து பாரினில் வீறுநடை போடச் செய்வதே காமராஜரின் பிறந்த நாளாம் கல்வி வளர்ச்சி நாளில் நாம் காமராசருக்கு செய்ய வேண்டிய மரியாதையாகும். கல்வியை போற்றுவதன் வழியே காமராஜரை போற்றுவோம்.
1: இதுவரை காலம் போற்றும் கர்ம வீரர், மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை books இருக்கு.
0: Thanks பா.
3: என்னங்க குழந்தைக்கு books போய் gift-ஆ வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
4: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலேயும் சந்தோஷம் இருக்குல்ல.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ்: இந்தியா UK காம்ப்ரிஹென்சிவ் இக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் கம்ஸ் இன் டு ஃபோர்ஸ், பேக்ட் அன்லாக்ஸ் டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் ஃபார் நியர்லி 99% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ். சென்ட் அனௌன்சஸ் 8,508 crore ரூபீஸ் பேக்கேஜ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் இன் வெஸ்ட் பெங்கால். கவர்மெண்ட் டு லான்ச் ஏ ட்ரான்ச் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ரெட்டஜிக் மினரல் பிளாக்ஸ் டுடே. US resumes blockade of Iranian ports in response to Iran's attacks on commercial ships in Strait of Hormuz. In football, Spain storm into final of FIFA World Cup after 2-0 victory over France. Argentina

சொற்களை நீக்கி செழுமையாக தூய தமிழை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் மறைமலையடிகள் ஆவார்கள். இன்று தமிழ்மொழி செம்மொழி என்ற தகுதி பெற்றிருப்பதற்கு மறைமலையடிகள் விதைத்த தனித்தமிழ் இயக்க விதையும் ஒரு காரணம் என்றால் அது சற்றும் மிகையாகாது. அன்னாரின் பிறந்த தினம் இன்று. மறைமலையடிகள், இவரது இயற்பெயர் வேதாச்சலம். இவர் 1876 சூலை மாதம் 15 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காடம்பாடி என்ற சிற்றூரில் சொக்கநாதம்பிள்ளை சின்னம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் வேதாச்சலமாகும். மறைமலையடிகள் வெஸ்லியன் மிஷன் என்ற கிறித்தவ பள்ளியில் தொடக்க கல்வியை கற்றார். அங்கு ஆங்கிலம் முதன்மொழியாக இருந்ததால் ஆங்கிலத்தை நன்கு கற்று தேர்ந்தார். தமிழ் நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு இயற்கையாக எழுந்தது. வே. நாராயண சாமி பிள்ளை என்பவரிடம் நமது மறைமலை அடிகள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார். அதோடு நிற்காமல் சமஸ்கிருத மொழியையும் நன்கு கற்றார். எனவே அவருக்கு 3 மொழிகளில் புலமை இருந்தது. சைவ சமய சொற்பொழிவுகளை ஆற்றி வந்ததால் சுவாமி வேதாசலம் என்று அவரை அழைத்தனர் பொதுமக்கள். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பிறமொழி கலப்பு அந்நாட்களில் அதிகமாக இருந்தது. இதனை மாற்ற விரும்பினார் நமது வேதாச்சலம் அவர்கள். தனது பெயரான வேதாச்சலம், அதாவது வேதம், அசலம் என்ற 2 சொற்களாக பிரித்து வேதம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மறை என்றும், அசலம் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் மலை என்றும், சுவாமி என்பதற்கு இணையான தமிழ் சொல் அடிகள் என்றும், வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறை மலை அடிகள் என்றும் மாற்றினார். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த தனியாத தாகத்தால் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, 10 கீழ்கணக்கு நூல்கள் போன்ற நூல்களையும் களங்கமர கற்று தேர்ந்தார். ஒருமுறை மறைமலை அடிகள் அவர்கள் சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார். அந்த கல்லூரியின் பேராசிரியர் தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர் ஆவார். அவர் நேர்காணலின் பொழுது மறைமலை அடிகள் அவர்களிடம் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலாக மறைமலை அடிகள் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்றார் பரிதிமார் கலைஞர். மற்றவர்கள் உடனே பரிதிமார் கலைஞரிடம் தெரியாது என்று பதில் சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று வினவினர். உடனே அதற்கு மறுமொழியாக நமது பரிதிமார் கலைஞர் அவர்கள், அஃது என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன் தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் நமது மறைமலை அடிகள் ஆவார். தமிழ் இலக்கியம், மறைபொருளியல், மருத்துவம், சங்க இலக்கிய ஆய்வு, புதினம், பாடல், நாடகம், பரந்துபட்ட பார்வையில் 50 மேற்பட்ட நூல்களை மறைமலை அடிகள் அவர்கள் எழுதியுள்ளார். இதில் குறிப்பிடத்தகுந்த நூல்கள் என்று பார்த்தால் பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை, மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, யோக நித்திரை, தொலைவில் உணர்தல், மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, புதின இலக்கியங்களோடு கவிதை இலக்கியங்களையும் இவர் எழுதியுள்ளார். இவர் இயற்றிய குமுதவல்லி குறித்த புதினம் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது என்றும் கூறலாம். ஒரு நாள் மாலை தனது சின்ன குழந்தை நீலாம்பிகையுடன் நடைப்பயணம் மேற்கொள்கின்றார் நமது மறைமலை அடிகள். அம்மா நீலா, ஒரே ஒரு தமிழ் பாட்டு பாடுமா என்று சொல்லி இருக்கின்றார். உடனே அந்த சிறுமி தனது மழலை மொழியில் அழகான வள்ளல் பெருமான் எழுதிய பாடலை பாட ஆரம்பித்துள்ளார். பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் களை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடலை மிக அழகாக பாடுகிறாள் சிறுமி நீலாம்பிகை. இதை ரசித்து கொண்டே இருந்த மறைமலை அடிகள் இதில் 3வது வரியை திரும்ப பாடு என்கிறார். உடனே அக்குழந்தை திரும்ப பாடுகிறது, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும். இவ்வளவு அழகான தமிழ் பாடலில் தேகம் என்ற வடமொழி சொல்லல்லவா இருக்கிறது

0: என்று யோசிக்கின்றார். இந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை இந்த இடத்தில் சேர்த்து பார்க்க விரும்பி யோசிக்கின்றார். என்ன சொல்லை பயன்படுத்தலாம் என்று நீண்ட நேரம் சிந்தனை செய்து யாக்கை என்ற தூய தமிழ் சொல்லை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று முடிவு செய்கிறார். ஓசை இன்பம் கிடைக்கிறதா என்று பார்க்க அதை மாற்றி அமைத்து தானே சொல்லி பார்க்கிறார். உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று. அடடா, நன்றாக இருக்கிறதே, ஓசை இன்பமும் கிடைக்கிறதே என்று முடிவு செய்து தன் மகளிடம் இனி இந்த பாடலை பாடும்போது உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று பாடு என்கிறார். உடனே அந்த சின்ன குழந்தை ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றாள். என்ன கேள்வி என்று பார்த்தால், அப்பா, ஒரு தமிழ் பாட்டில் உள்ள வடமொழி சொல்லை எளிதில் மாற்றி அமைத்தாகிவிட்டது. இதே போன்று நாம் அன்றாட வாழ்வில் பட வடமொழி சொற்களை பயன்படுத்துகின்றோம். இதனை எப்படி மாற்றி அமைப்பது என்று கேட்கிறாள். இதை கேட்ட அடிகளார் அவர்கள், பிறமொழி களவா தமிழ் சொற்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற வேர்க்கை உருவாக தனித்தமிழ் இயக்கம் என்ற பெரிய அமைப்பு உருவானது. மறைமலை அடிகள் தன் பெயரை மட்டுமன்றி தனது குழந்தைகளின் பெயரையும் இந்த தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பித்த பிறகு மாற்றி அமைத்தார். நீலாம்பிகை, திருநாவுக்கரசு என்ற இந்த இரண்டு பெயர்களை தவிர்த்து மற்ற பெயர்களை மாற்றி அமைத்தார். திருஞான சம்பந்தர் என்ற பெயரை அறிவு தொடர்பு என்றும், மாணிக்க வாசகர் என்ற பெயரை மணிமொழி என்றும், சுந்தரமூர்த்தி என்ற பெயரை அழகுரு என்றும், திரிபுர சுந்தரி என்ற பெயரை முன்னகர அழகி என்றும் மாற்றி அமைத்தார். நமது மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டிற்கும் பட்டினப்பாலைக்கும் எழுத்தண்ணி முறையில் ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட 500 சொற்களில் 9 சொற்கள் வடசொல் என்றும், 2 சொற்கள் திசை சொற்கள் என்றும் முடிவு செய்து முல்லைப்பாட்டில் உள்ள 103 அடிகளில் 2% வடசொல்லின் தாக்கம் இருக்கிறது என்று வரையறை கொடுத்தார். இந்த வரையறைதான் இவருக்கு தனித்துவத்தை கொடுத்தது. 1905 சைவ சித்தாந்த மகா சபாசம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1912 வள்ளலாரின் வழியில் சென்னை பல்லாவரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி அதன் பெயரை பொதுநிலை கழகம் என்று மாற்றினார். இவரே தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் தென்றலாம் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் மறைமலை அடிகளாரின் தமிழ் தொண்டை பாராட்டி இவரை சிறப்பாக புகழ்ந்துள்ளார். தென்னாடு என்றால் அடிகள் என்றும், அடிகள் என்றால் தென்னாடு என்றும், மறைமலை ஒரு அறிவு கடல், தமிழ் நிலவு, சைவன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி எளிய நடையில் பிறமொழி சொற்களின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் அடிகளார் அவர்கள். அவருடைய பிறந்த தினமான இன்று பிறமொழி சொற்களை களவாமல் தூய தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் உறுதியேற்போம்.
1: தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஜே. இமல்டா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: கேட்ட அந்த பாடலின் படம் துலாபாரம். பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-4250-111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 8:45. திரைகானமாய் சில பாடல்கள் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் சித் ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்கள் ஓமை கடவுளே, இந்த படத்திலிருந்து முதல் பாடல்.

சித் ஸ்ரீராம் பாடியிருந்த சில பாடல்களை இதுவரை திரைகானத்தில் ரசித்தோம். மீண்டும் திரைப்பட பாடல்கள் காலை 10 மணிக்கு முத்துச்சிதறலாக.

இத்துடன் இனிய நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புதுகாலை நிகழ்ச்சி. அரிய தகவல்களோடு இனிய பாடல்களோடு மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு புலரும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இடம்பெறுபவை விஞ்சமூரி வரதராஜ ஐயங்கார் இயற்றிய வர்ணம் மற்றும் கீர்த்தனைகள். முதலில் சலமேலை எனத் தொடங்கும் கனராக பஞ்சக வர்ணம் ஆதிதாளம்.

நேரம் இப்போது 9:28:28. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். விஎல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் விஞ்சமூரி வரதராஜ ஐயங்கார் இயற்றிய வர்ணம் மற்றும் கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி ஜாகேலரா ஹேமவதி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்டோம். சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியிருந்தார். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இடம்பெற்றவை விஞ்சமூரி வரதராஜ ஏங்கார் இயற்றிய வர்ணம் மற்றும் கீர்த்தனைகள்.

நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறலாய் பாடல்களை ரசிக்கலாம் இந்த நேரத்தில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் 1000 ஜென்மங்கள் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி வில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: நேரம் 10:05. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறலின் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நிலாபேவா திரைப்படத்தில் ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல்.

10:15:15 முத்துச்சிதறலில் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜானகிராமன் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம்.

0: இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காய்கறி பயிர்களில் எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சு கொள்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி, அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். காற்றோட்டம், சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 10:39, 15 முத்துச்சிதறலில் திரைப்பட பாடல்களில் தொடர்ந்து கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல்.

நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். படம் பிரியமுடன்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காய்கறி பயிர்களில் எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சு கொள்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி, அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். காற்றோட்டம், சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 11:15. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி ஒழிக்கிறது. எங்க ஊர் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.
1: தெம்பாண்டி சீமே

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஒழிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
3: இதுதான் காதலா அடராமா, இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ளேயே

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது. அண்ணா நகர் முதல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 12 மணி.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு 10 சங்கீத சாரல், ஸ்ரீவித்யா வட்லமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமிர்த் பாரத் ரயில் நிலைய மறுசீரமைப்பு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என் உயிர் தோழி, வாங்க பேசலாம். வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரவே, சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு, தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். எண்களால் விண்ணை தொட்ட கேத்ரின் ஜான்சன் அவர்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. மன ஆரோக்கியமே, பெண்களின் மனநலனுக்காக ஆலோசனைகள் வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரதன் அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 விளையாட்டரங்கம், விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடன் நேர்முகம். இன்று நிறைவு பகுதி. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
2: பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
1: இந்நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் தினம்தோறும் மாலை 9 ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 துறைகானம், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள்.

0: வழங்குபவர் சி ரகுராஜா. 27:25 பண்ணை செய்தி தொடர்ந்து.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
2: காய்கறி பயிர்களில் எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சி கொள்வது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி, அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். காற்றோட்டம், சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
1: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05, 8:30 திரைகானம் கேட்கலாம். 8:15 ஒடிசா பூடியில் நடைபெறும் பகவான் ஜெகந்நாதரின் வருடாந்திர ரத யாத்திரையின் தொடக்க விழா குறித்த முன்னோட்ட நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச்சுடர். 9:30 கரங்கிசை நிகழ்ச்சியில் யுபி ராஜு அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பத்து 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani. The news read by Anuja Kumar. The India-UK Free Trade Agreement has come into force from today. To celebrate the occasion, the Union Ministry of Commerce and Industry is organizing a nationwide program covering all the states and UTs. The Directorate General of Foreign Trade, in collaboration with the Gems and Jewelry Export Promotion Council and Customs Authority and other stakeholders, will organize a flag-off program at the Netaji Subhash Chandra Bose International Airport in Kolkata this afternoon, in which export consignment will be sent to United Kingdom to commemorate the initiation of India-UK Free Trade Agreement. In this regard, Commerce and Industry Minister Piyush Goyal has written an article in an English daily. He said the FTA will create unique opportunities for the businesses while further accelerating Prime Minister Narendra Modi's vision of Viksit Bharat 2047. He noted that this ambitious agreement will empower every section of society, reflecting the capabilities and aspirations of the people of India. Mr. Goyal said the agreement will benefit women, farmers, youth, MSMEs, innovators, professionals and fisherfolk, creating various opportunities. He also assured that the agreement safeguards sensitive farm products such as dairy, vegetables, apples, edible oils, oats, millets, cooking oils and others by placing them in the sensitive list, and added that no duty concessions have been granted to the UK on these items. Mr. Goyal expressed optimism that more than 75,000 Indian professionals and over 900 companies are expected to be benefited from the agreement. Industry bodies have described the India-UK Free Trade Agreement as a historic milestone in India's free trade agreement journey. Secretary General of FICCI, Anand Swaroop, has said the agreement will go a long way in enhancing India's participation in the global value chains and encouraging innovation-led growth. Mr. Swaroop congratulated Prime Minister Narendra Modi on the operationalization of the India-UK CETA. He said it will also help enhance the competitiveness of Indian industry. ASSOCHAM President Nirmal Kumar Minda said the agreement marks a historic milestone in India's FTA journey, bringing together two of the world's oldest democracies through a comprehensive free trade partnership. He said the agreement is expected to significantly benefit textiles, leather, marine products, gems and jewellery, engineering goods and chemicals sectors. Chairman Trade Promotion Council of India Mohit Singla said the landmark agreement opens a new chapter of opportunity for the Indian exporters. The United States has resumed the blockade of Iranian ports in response to

நிறைவாக சாரதே கருணாநிதி, ஹமீர் கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம், ஸ்ரீ சந்திரசேகர பாரதி பாடல்.

இதுவரை சங்கீத சாரலில் ஸ்ரீவித்யா வட்லமணி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் யுபி ராஜு அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: இரவு 9:30 அரங்கிசையில் யூ பி ராஜு அவர்களின் மேண்டலின் இசை ஒலிபரப்பாகும். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிட்டனுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99% பொருட்களுக்கு 100% வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஜவுளித்துறை, தோல்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவார்கள் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதன் விளைவாக வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விவசாயிகளும் வேளாண் துறையினரும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் தமிழகத்தின் கரூரில் நடைபெற்ற பிரிட்டனுக்கு ஜவுளிப் பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஸ்ரீதர் பங்கேற்று பேசினார்.
2: பேசிக்கலாம். இந்த எஃப்டிஓட அட்வான்டேஜ் என்னன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளோட காம்படிட்டிவ்னஸ்ல உள்ள பங்களாதேஷ், சைனா, மற்ற கண்ட்ரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ப்ராடக்ட்டோட நம்மளோட ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்குது. காரணம் என்னன்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து 0% போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அங்க அந்த கண்ட்ரில இருக்காவாசி நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்குமே. ஸோ எல்லாரும் காம்படிட்டிவ் எட்ஜ் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். செகண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வி டிட் ஆல்மோஸ்ட் 800 crores ஃப்ரம் கரூர். ஸோ இந்த இந்தியா யூகே செட் ஆனால அக்ரிமெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி டபுள். வி ஹோப் இட் வில் பி டபுள். கண்டிப்பா வந்து 1600 crores பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கா வச்சு நம்ம கரூர்லேருந்து பண்ணோம்னா டெஃபினட்டா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிஜிஎஃப்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அவர் மெயின் மோட்டோ.

0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எளிமை, நேர்மை, தன்னலமற்ற மக்கள் சேவை ஆகியவற்றின் உயரிய அடையாளமாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறும் நோக்கில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை தொடங்கி ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அவர் வழிவகுத்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி, கல்வி, ஏழை எளியோரின் நலன் போன்றவற்றில் அவரது பங்களிப்பை நினைவு கூர்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை நம்பிய அவர், எளிய குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து புரட்சி செய்தவர் காமராஜர் என்று கூறியுள்ளார். தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு வித்திட்டவர் காமராஜர் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து திரு மன்சூர் அலிகானும், மத்திய பிரதேசத்திலிருந்து திரு ரஜ்னீஷ்குமார் அகர்வாலும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். உலக இளையோர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நவீன திறன் பயிற்சி பெற்று இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேசம், டில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2015 ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி திறன் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இளையோருக்கு திறன் பயிற்சி அளித்து தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சி பெற்ற பணியாளர்களை வழங்குவதற்காகவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 6 கோடி இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். தேசிய புலனாய்வு முகமை மகாராஷ்டிராவில் நடத்தும் புலனாய்வு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மகாராஷ்டிரா மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் இது தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை மாநகர நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே இந்த வழக்குகளை விசாரிக்க இடம் ஒதுக்கப்படவுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படவுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஐநா மீதான மக்களின் நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக கூறினார். 80 ஆண்டுகள் பழமையான ஐநாவின் சட்டங்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள போதுமானதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து நாடுகளும் வளர்ச்சியடைவதற்கு பொருளாதார உதவி வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க வேண்டும் என்றும் திரு ஹரீஷ் வலியுறுத்தினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. அட்லாண்டாவில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன்

0: திறந்த நிலையில் மழை காரணமாக தற்போது ஆட்டம் தடைபட்டுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஓமனுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் 99-17 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீரில் வரும் சனிக்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியில் கனமழையால் செனாப் பள்ளத்தாக்கு, பீர்பாஞ்சல் மலைப்பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டி மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் வீசக்கூடும் என்று இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள். முதலில் பி எல் பொன்னுசாமி இயற்றிய பாடல். சி ராஜாமணி இசையமைப்பில் பாடியவர் ஜாலி அப்ரஹாம்.

0: ஆனந்தன் இயற்றிய தேசபக்தி பாடலை பாடியவர்கள் தீபன் சக்கரவர்த்தி குழுவினர். இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31 தேதி. நேரம் 1:40. ஆகாஷ்வாணி.
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம். இந்தியாவின் முன்னேற்றத்தில் போக்குவரத்து துறை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்திய ரயில்வே உலகின் மிகப்பெரிய ரயில்வே அமைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது. தினமும் கோடிக்கணக்கான மக்கள் ரயில் சேவையை பயன்படுத்தி பயணம் செய்கின்றனர். எனவே ரயில் நிலையங்களை நவீன வசதிகளுடன் மேம்படுத்துவது காலத்தின் தேவையாக மாறியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இந்திய அரசு அறிமுகப்படுத்திய முக்கியமான திட்டம் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டமாகும். அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் இந்திய ரயில்வேயின் மிக முக்கிய முயற்சிகளில் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை நவீனப்படுத்தி பயணிகளுக்கு சிறந்த வசதிகளை வழங்குவதாகும். மக்கள் பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வசதியாகவும் பயணம் செய்யும் சூழலை உருவாக்குவதே இதன் அடிப்படை நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு ரயில் நிலையங்கள் கட்டமைப்பு வசதிகளுடன் மேம்படுத்தப்படுகின்றன. புதிய காத்திருப்பு அறைகள், சுத்தமான குடிநீர் வசதி, மேம்பட்ட கழிப்பறைகள், நடை மேம்பாலங்கள், எஸ்கலேட்டர்கள், மின்தூக்கிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் போன்றவை அமைக்கப்படுகின்றன. மேலும் ரயில் நிலையங்களின் அழகிய தோற்றத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அந்தந்த பகுதியின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் நிலையங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஒரு ரயில் நிலையம் வெறும் பயண இடமாக மட்டுமல்லாமல் அந்த பகுதியின் அடையாளமாகவும் மாறுகிறது. இந்த திட்டம் பயணிகளின் வசதியை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் வலியுறுத்துகிறது. டிஜிட்டல் தகவல் பலகைகள், இலவச இணைய வசதி, நவீன பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் போன்ற வசதிகளும் மேம்படுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய நோக்கம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுவதாகும். மேம்பட்ட ரயில் நிலையங்கள் சுற்றுலா வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும். மேலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். இதனால் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இது துணை புரிகிறது. குடிமக்களாகிய நாம் இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொது சொத்துக்களை பாதுகாப்பது, தூய்மையை பேணுவது மற்றும் பொது இடங்களை மதிப்பது போன்ற நல்ல பழக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். நவீன வசதிகளை பயன்படுத்தும் போது அவற்றை பொறுப்புடன் பராமரிக்கவும் வேண்டும். நிறைவாக, அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் என்பது வெறும் கட்டிடங்களை மாற்றும் திட்டம் அல்ல. அது இந்தியாவின் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய முயற்சியாகும். பயணிகளின் பாதுகாப்பு, வசதி மற்றும் நவீன சேவைகளை மேம்படுத்துவதன் மூலம் இந்திய ரயில்வேயை உலகத்தரத்திற்கு உயர்த்தும் நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுகிறது. நாம் அனைவரும் நாட்டின் வளர்ச்சிக்கான இத்தகைய திட்டங்களை ஆதரித்து பொது வசதிகளை பாதுகாக்க உறுதியெடுக்க வேண்டும். பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை

0: and Rajneesh Kumar Agrawal from Madhya Pradesh. United States President Donald Trump has claimed the Strait of Hormuz remains open to international shipping but is closed to Iranian traffic. He said US officials had recently conveyed a message to Tehran, urging it to reach a deal or face further consequences. In an interview, Trump has warned Iran of intensified military strikes next week unless Tehran returns to the negotiating table. The IMD has issued a red colour warning for heavy to very heavy rainfall, with isolated extremely heavy rainfall over Odisha today. Heavy rainfall is also expected over parts of northeast India, Bihar, West Bengal and Uttarakhand till tomorrow. And in FIFA Cup football, Spain stormed into the final, stunning France 2-0 in the first semi-final clash at Dallas Stadium in Texas last night. In other semi-final, defending champions, Argentina will face England at Atlanta Stadium tonight at 12:30 a.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி, நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல வெள்ளை பூக்கள் உலகெங்கும் மலரவே, வெள்ளை நிறம் அமைதி, மனிதநேயம், பாதுகாப்பு, மரியாதை, சமத்துவம் ஆகியவற்றின் அடையாளமும் கூட. ஆனால் உலகின் பல பகுதிகளில் இன்று வரை வன்முறைகளால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட எண்ணற்றோர் பாலியல் வன்முறைக்கு ஆளாகி வருவது வேதனைக்குரிய உண்மை. அந்த வகையில் இன்று வெள்ளிப்பூக்கள் உலகெங்கும் மலரவே என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
3: என்னுடைய பேரு சரோஜினி, நான் சமூக ஆர்வலராக இருக்கேன். குழந்தைகள் பற்றின விழிப்புணர்வையும் அதே மாதிரி பெண்கள் பற்றின விழிப்புணர்வையும் நான் வந்து இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். கடந்த 18 ஆண்டுகளாக இந்த சேவையை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன்.
2: வெள்ளை பூக்கள் உலகெங்கும் மலரவே, இந்த தலைப்பு உங்களுக்கு என்ன சொல்ல வருது?
3: வெள்ளை பூக்கள் உலகெங்கும் மலரவே அப்படின்றது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெண்களாகிய நம்ம வந்து நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம எல்லா இடங்களிலும், வேலை பார்க்குற இடங்கள்லையும் சரி, குடும்பத்திலையும் சரி, பாதுகாப்போட ஒரு பூக்களாக மலர வேண்டும் அப்படின்றது தான் இந்த தலைப்பு வந்து எனக்கு கருத்துக்களாக சொல்லுது.
2: இந்த பாலியல் வன்முறை அப்படின்றது வந்து உடல் ரீதியாக நம்ம சந்திக்கிற பிரச்சனை மட்டும்தானா?
3: இல்லை மேடம், உடல் ரீதியாக நம்ம சந்திக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது. பாலியல் வன்கொடுமை அப்படின்றது மன ரீதியாகவும் அதே மாதிரி நம்ம வந்து உளவியல் ரீதியாகவும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான். இப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம வந்து ஏகப்பட்டவரோட வந்து நம்ம பழகிறோம். அப்படி பழகும் பட்சத்தில் பாலியல் வன்கொடுமைன்றது வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து அடிப்படை என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேவைகளை மட்டும் சொல்கிறது வந்து கிடையாது, நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்ம பட்சத்துல அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படின்னு வந்து சில நபர்களால் ஏற்படுறது ஒரு வன்கொடுமை தான் இந்த பாலியல் வன்கொடுமை. நம்ம வந்து ஈஸியா நம்ம நினைக்கிறோம், ஹாய் போட்டா நம்ம திருப்பி ஹாய் போடணும், ஹவாரியூ போட்டா திருப்பி நம்ம ஹவாரியூ போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு ஹாய் போடணும், ஏன் ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு ஹவாரியூ போடணும், ஏன் ஒரு பர்சன்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்து கடைசியில வந்து ஒரு பாலியல் வன்கொடுமையில தான் வந்து முடியுது அப்படின்றதான் என்னுடைய கருத்து.
2: ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க மேம். இப்போ வந்து ஒரு பெற்றோருக்கு இதுல என்ன பங்கு இருக்கு?
3: பெற்றோருக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து குழந்தைய வந்து கண்காணிக்க வேண்டாம், குழந்தைகள்கிட்ட வந்து அன்பு செலுத்தினாவே போதும். இன்னைக்கு வந்து செல்போன் உலகம் ஆயிடுச்சு. நம்ம பாடங்கள் படிக்கிறதுல இருந்து ஒன்று பார்க்கறதுல இருந்து செல்போன்ல தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ குழந்தைகளுக்கும் நம்ம வந்து அதை சொல்லி கொடுத்துட்டோம். அந்த காலத்துல எல்லாம் வந்து நிலாவை காட்டி சோறு ஊட்டணும், இந்த காலத்துல வந்து செல்போனை காட்டினாதான் சாப்பிடவே செய்துக்க அப்படின்னு இருக்கும் போதும், ஒரு பையன்ட்டையோ ஒரு பொண்ணுட்டையோ நம்ம செல்போன் கொடுக்குறோம் அப்படின்னா, செல்போன்ல என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, யாரோட பேசுறாங்க, யாரோட இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல எத்தனை காண்டாக்ட் இருக்குது, வாட்ஸ்அப்ல என்னென்ன காண்டாக்ட் இருக்கு, எதையுமே நம்ம வந்து கண்காணிக்கிறது இல்லை. அந்த கண்காணிப்பு எப்போ வருது அப்படின்னா, அந்த

0: பசங்களோ அந்த பொண்ணுங்களோ போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டும் போதுதான் அந்த கண்காணிப்புன்றது வருது. அப்போ பெற்றோர் வந்து ஒரு எதிரியா தெரியுறாங்க. இத்தனை நாளா வந்து எதையுமே கேட்கல என்னுடைய பெற்றோர்கள், ஆனா இப்ப வந்து என்கிட்ட கேக்குறாங்க, என்கிட்ட பண்றாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும் பட்சத்துல அங்க வந்து பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமே கருத்து வேறுபாடு வருது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து அன்பு காட்டுங்க. பெற்றோர்கள் காட்டுற அன்புல தான் குழந்தைகள் வந்து யாருக்கிட்டையும் போய் பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நம்ம பிள்ளை என்ன செஞ்சா என்ன, எப்படி இருந்தா என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது வந்து கேள்விக்குறியாதான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து.
1: இப்போ பெற்றோர்கள் வந்து அன்பு காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பிரியமா செல்லமே கண்ணே அந்த மாதிரியான அன்பா, கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
0: அன்புடன் கூடிய கண்டிப்பு, சமுதாயத்துல என்னென்ன இருக்குது, சமுதாய கல்வினா என்ன, சமுதாயம்னா என்ன, சமுதாயத்துல எந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப வந்து ரெண்டு குழந்தைங்களை அழைச்சிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து பார்வை மட்டும்தான் அந்த குழந்தைங்களை பார்க்க வச்சு நம்ம கூட்டு வரமே தவிர, அந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடம் எப்படி உருவாச்சு, இந்த இடத்துக்கும் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கும் என்ன காரணம், ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத எந்த பெற்றோரும் குழந்தைங்களுக்கு சொல்றதே கிடையாது. அதுக்கு பாட்டுக்கு வருதுங்க, அதுக பாட்டுக்கு போகுதுங்க, அதுக பாட்டுக்கு உட்காருதுங்க, அதுக பாட்டுக்கு படிக்குதுங்க. இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போயிட்டேன், என் குழந்தைங்க நான் சுத்தி காமிச்சிட்டேன், நான் காசு செலவு பண்ணிட்டேன், நான் வந்துட்டேன். சோ என்ன நோக்கத்துக்காக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா, அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத எந்த பெற்றோரும் இன்னைக்கு வந்து சமுதாயத்தை பத்தின ஒரு கல்வியை வந்து குழந்தைங்க மத்தியில விதைக்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து.
1: அதாவது நம்ம காட்டுற அன்பு நம்ம கண்டிக்கும் போது அது அன்பா மட்டும்தான் தெரியணும் இல்லையா, அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க.
0: ஆமா
1: சரி, இப்போ இந்த பிரச்சனையில வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து மாட்டிக்கிட்டாங்க, அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க, இப்ப இந்த சமூகம் உங்களை வந்து எப்படி பாக்கணும்?
0: ஒரு கேரிங்கா தான் பாக்கணும் அந்த குழந்தைய. ரெண்டாவது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆலோசனை மட்டும் கொடுக்கறது இல்லாம அந்த குழந்தையோட பயணிச்சு அந்த குழந்தையோட எதிர்காலத்தையும் அவங்க வந்து தீர்மானிக்கணும். ஆனா சமூக கட்டமைப்பு இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. இப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வீட்டாளுக மட்டும்தான் பேசுறாங்களே தவிர இந்த சமுதாயம் பேசுறதே கிடையாது. இந்த சமுதாயம் ஏன் பேச மாட்டேன்றது அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து.
1: சரி, இப்போ இந்த இதுல இந்த சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட ஒரு குழந்தை நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்களுக்கு உதவி செய்யலாம்?
0: அதாவது இப்போ இந்த சூழ்நிலையில மாட்டிக்கிருச்சு ஒரு குழந்தை அப்படின்னா நம்ம என்ன உதவி செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், 10 9 8 அப்படின்ற ஒரு நம்பரை அந்த குழந்தை கையில கொடுத்து இந்த 10 9 8 நீ வந்து போன் பண்ணுமா, உனக்கு தேவையான பிரச்சனைகளுக்கான ஒரு விடிவு காலம் கிடைக்கும். இந்த 10 9 8 அப்படின்றது குழந்தைகளுக்கான இலவச ஆலோசனை மையம் அப்படி வச்சுக்கிற ஒரு எண். இந்த எண்ல நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கலெக்டரேட்ல இருந்தே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அங்க இருந்து நீங்க பேசும் பட்சத்துல கவர்மெண்டோட நீங்க அட்டாச் ஆகிக்கலாம், கவர்மெண்ட் உங்களுக்கு வேணுன்ற ஒரு உதவியை பண்ணுவாங்க அப்படின்ற அந்த நம்பரை கொடுத்துட்டு நம்ம வந்து தாராளமா வந்துடலாம்.
1: இப்ப நீங்க வந்து ஒரு ஹெல்ப்லைன் சொன்னீங்க, அந்த ஹெல்ப்லைனுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை தான் வந்து கால் பண்ணணுமா, இல்ல நம்ம கால் பண்ணலாமா, இல்ல நமக்கு ஒரு விஷயம் வருது இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இந்த பாதிப்புல இருக்காங்க அப்படின்றது, அதை வந்து நம்ம எப்படி இந்த ஹெல்ப்லைனுக்கு சொல்லலாமா?
0: இல்ல மேடம், நம்மளே சொல்லலாம். சமுதாயத்துல இருக்கிற யாராவது ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு, அந்த குழந்தை வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில இருக்கு அப்படின்றத நம்மளே போன் பண்ணி சொல்லலாம். அதை ஒரு கம்ப்ளைண்டா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்து அந்த குழந்தைக்கான பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வை வந்து கொடுப்பாங்க.
1: சரி, இப்போ இந்த ஒரு பாதிப்புல இருந்து வெளியில வந்த குழந்தைய பெற்றோரோ இந்த சமூகமோ, இல்ல ஒரு பள்ளியில படிக்கிறாங்களோ கல்லூரியில படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கணும்?
0: ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை அந்த பாதிப்புல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா பெற்றோர்கள் முதல்ல அந்த குழந்தைய வந்து நம்பணும். சில குழந்தைங்களை வந்து பெற்றோர்கள் வந்து நம்பவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குழந்தை ஒரு லவ் அஃபேரே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லவ்ல இருந்து அந்த குழந்தை வெளியே வந்து தன்னை திருத்திக்கிறது அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைய வந்து அரவணைக்கணுமே தவிர எப்பயாவது ஒரு தடவை அந்த சம்பவத்தை குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த குழந்தைய. ஒண்ணு, இந்த சமூகம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சமூகம் வந்து அந்த குழந்தைய வந்து தனிமைப்படுத்தக்கூடாது, எப்பயும் பழகுற மாதிரி பழகணும். எப்பயும் பழகுற மாதிரி பழகும் பட்சத்துல அந்த குழந்தை வந்து அதை மறந்துட்டு தன்னுடைய எதிர்காலத்துக்காக அடுத்து வந்து போக ஆரம்பிக்குமே தவிர மறுபடியும் அந்த பெற்றோரும் சரி இந்த சமூகமும் அந்த குழந்தைய சம்பவத்தை சொல்லி குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தா அந்த குழந்தையுடைய நிலைமை வந்து இன்னும் வந்து கேள்விக்குறியாதான் போகும்.
1: இப்போ வந்து பெற்றோர்கள் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்துதான் நம்ம சொல்றோம், அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் நம்ம சேர்த்துதான் சொல்றோம், அவங்களோட வளர்ப்பு அவங்களோட அன்பு இதுலதான் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அப்பா

0: வந்து காலையில் போயிட்டு நைட்டு தான் வர்றாங்க வீட்டுக்கு. அப்போ பெரும்பாலான நேரத்தில் வந்து அம்மா வந்து தான் வீட்டில் இருக்காங்க. அப்போது அப்பா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன மாதிரியான கைடன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம்?
1: ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்பா வந்து கொஞ்ச நேரம் தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு, ஆனால் அம்மா நிறைய நேரம் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விடுறது அப்பா தான், சரிங்களா? அப்போ ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விடும்போதும் அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க வரும் பட்சத்தில் அந்த குழந்தைங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு ஒரு பாய் சொல்கிறாங்க இல்லையா சிரித்த முகத்தோட, நல்லா படிடா செல்லும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதும் அதில் இருக்க ஒரு சந்தோஷங்கள்னா அந்த குழந்தைய வந்து அப்பா அப்படின்ற ஒரு நினைவுக்குள்ளே கொண்டு வந்து அப்பா பேச்சையும் அப்பாவுடைய நினைப்பையும் நினைக்க வைக்கிறது அந்த ஒரு நிகழ்வு தான்.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த குழந்தைய போய் இறக்கி விட்ட உடனே பயடா செல்லோன்னு சொன்னோன்னா அந்த குழந்தை வந்து சிரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெற்றோருக்கே வந்து தெரியாமல் அந்த குழந்தை வந்து பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம அந்த குழந்தையோட நடவடிக்கையை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?

0: வைக்கிறது அந்த ஒரு நிகழ்வு தான்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த குழந்தைய போய் இறக்கி விட்ட உடனே பயடா செல்லோன்னு சொன்னோன்னா அந்த குழந்தை வந்து சிரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெற்றோருக்கே வந்து தெரியாமல் அந்த குழந்தை வந்து பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம அந்த குழந்தையோட நடவடிக்கையை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: அதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டில் வந்தோடனேயுமே அவங்களுடைய முகம் வந்து அவ்வளவா ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்காது. ரெண்டாவது, அந்த குழந்தை வந்து தனிமையை விரும்பும். அப்போ தனிமையை விரும்பும் பட்சத்தில் நம்ம தனியாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே கேட்க மாட்டோம், அவன்கிட்ட வந்து பேச மாட்டோம். அவன் படிக்கிறான், என் குழந்தைக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்றதே வந்து நம்ம நினச்சிப்போம். ஆனால் நம்மளுடைய நினைப்பு வந்து தவறு. தினந்தோறும் குழந்தைகிட்ட பேசுறது மட்டுமல்லாமல் குழந்தைக்கு எந்த டீச்சர் ஆசிரியர் பாடம் எடுக்கிறாங்களோ அவங்க கிட்டையும் பேசணும். ஸ்கூலில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூலில் இருக்க ஆசிரியர்கள்ட்ட பேசும்போதும் குழந்தை என்ன மாதிரியான மனநிலையில் இருக்குது, குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது, யார் குழந்தைய என்ன பண்ணுறான், பிரச்சனை வந்து பாலியல் அபியூஸ் பாலியல் வன்கொடுமை அப்படின்னு நம்ம எடுக்க வேணாம். பிரச்சனை எதுவாக வேணுமாலும் இருக்கலாம் குழந்தைக்கு. அதாவது ரெண்டு குழந்தைங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டால் கூட அதுவும் பிரச்சனை தான். அதே மாதிரி ரெண்டு குழந்தைங்களுடைய பேனாவை எடுக்கிறான், டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறான், என்னால் சொல்ல முடியல, ஆசிரியர்கள்ட்ட சொல்ல முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற குழந்தைங்க மதியில் நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஸ்கூலில் போய் குழந்தையுடைய ஒரு செயல்பாடுகளை கண்காணித்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த பாதிப்பில் இருந்து வெளியே வரும் பட்சத்தில் குழந்தை நம்மகிட்டே பேச ஆரம்பிச்சிடும். அப்போ பேசும்போது நம்ம வந்து சில கருத்துக்களை பகிர பகிர குழந்தை வந்து நம்மளோட ரொம்ப அட்டாச் ஆகி ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனநிலையில் வந்து அந்த குழந்தை வந்து செயல்பட ஆரம்பிக்கும்.
1: அதாவது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், குழந்தைகளுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதாவது அவங்கள வந்து சாப்பிட வச்சு நல்லா தூங்க வைக்கிறது, நல்லா ஸ்கூலுக்கு அனுப்புறது, விளையாட வைக்கிறது, இந்த மாதிரி மட்டும் நம்மளோட கடமைகள் கிடையாது. இதையும் மீறி நல்ல பாதுகாத்து கொண்டு வர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமையும் கூட அப்படின்றத வந்து அருமையாக சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ வயது வரம்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, வயது வரம்புன்றது இந்த மாதிரி வன்முறைகளுக்கு இப்போ இல்லாமையே போச்சு. குழந்தைகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமே நம்ம சொல்றது புரியவே மாட்டேங்குது. நம்ம என்ன எதுக்காக சொல்றோம் அப்படின்றது வந்து புரியவே மாட்டேங்குது. அப்ப எந்த வயது வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கொண்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இந்தந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுத்தா போதும்.
0: அதாவது குழந்தைகளை வந்து எந்த வயது வரையும் நம்ம பாதுகாப்பா கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு 17 வயசுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய தேவைகளையும் பாதுகாப்பையும் வந்து அவங்க யோசிப்பாங்களே தவிர, அது வரையும் நம்மளுடைய அன்பான கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கணும். அதுவும் வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். சமுதாயம்னா இதுதான், சமுதாயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, உங்ககிட்ட வந்து ஒரு ஆண் வந்து பேசுறாரு அப்படின்னா எதுக்காக பேசுறாரு, ஒரு பெண் ஒரு ஆணுகிட்ட போய் பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அந்த குழந்தைங்க மத்தியில வந்து விதைக்கணும். இன்னைக்கு வந்து இந்த சமூகம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட ஒரு பொண்ணு வந்து பின்னாடி போகுது. அப்போ அந்த சாக்லேட் ஏன் அந்த பர்சன் வாங்கி கொடுக்குறாப்புல, எதுக்காக அந்த பர்சன் வந்து உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம வந்து கேட்க மாட்டேங்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த அங்கிள்ன்ற ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த அங்கிள்ன்ற கலாச்சாரத்தை என்னைக்கெல்லாம் நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்களோ அன்னைக்கெல்லாம் வந்துட்டு உங்க ஃபேமிலியில பிரச்சனை தான் வரும். ஒரு குழந்தை யாரையாவது பார்த்துச்சு அப்படின்னா அங்கிள் அப்படின்னு சொல்லுது. அந்த வேர்டுக்கு வந்து மீனிங் தெரியுமா அந்த குழந்தைக்குனா? தெரியாது. அங்கிள்னா என்ன மீனிங் அப்படின்றத வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும். யாரெல்லாம் அங்கிளா வருவாங்க, ரோட்ல போறவங்க வராங்களா, அங்கிளா வரமாட்டாங்க, உனக்கு வந்து இவங்க தான் அங்கிள், இவங்க கிட்டதான் நீ அங்கிள் சொல்லணும், மத்தவங்கள வந்து எந்த ரிலேஷன்ஷிப் வச்சு கூப்பிடணும்ன்றத அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதை நம்ம சொல்லி கொடுக்குறோமா? சொல்லி கொடுக்கறதுல அந்த உறவு முறை கட்டமைப்பு அப்படின்றது இன்னைக்கு கிடையாது. சமூக கட்டமைப்பு ஓரளவு இருந்தாலும் கூட உறவு முறை கட்டமைப்பு அப்படின்னு இல்லாத பட்சத்துல அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது வந்து தாக்குதலுக்கு உள்ளாக ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. அதுதான் என்னுடைய கருத்தாவும் நான் சொல்றேன். இந்த இடத்துல
1: இப்போ பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைய வந்து ஒரு சமூகம் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை கொடுக்கலாம், என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை கொடுக்க கூடாது.
0: அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ஒரு பயிற்சி, யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, என்ன மாதிரி அணுகுமுறை பண்ணக்கூடாதுன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த குழந்தைய வந்து அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி குத்தி காமிக்காம இருந்தாவே

0: அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல விதமாக வரும். எதுவுமே லைஃப்பில் வந்து நெகட்டிவ் அப்படின்றது வந்து அந்த குழந்தை நினைக்காம இருக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட அந்த விஷயம் பற்றி பேசுகிறதோ அந்த விஷயம் பற்றின ஒரு செயல்பாடுகளை நம்ம செய்கிறதோ அதை வந்து அறவே தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த குழந்தைய வந்து நிறைய ஒரு புத்துணர்ச்சியான விஷயங்களில் வந்து நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைகளுக்கான புத்துணர்ச்சிகளை ஏற்படுத்தணும்.
1: சரி, இதுக்கான சட்டம் பற்றி சொல்லுங்க மேம்.
0: அதாவது பாலியல் வன்கொடுமை அப்படின்றது வந்து ரெண்டு விதமாக இருக்குது. குடும்பத்துலேயும் பாலியல் வன்கொடுமை இருக்குது, சமுதாயத்துலேயும் பாலியல் வன்கொடுமை இருக்குது, அதே மாதிரி பணி செய்யும் இடங்கள்லேயும் பாலியல் வன்கொடுமை அப்படின்றது இருக்குது. இப்போ குடும்பத்தில் நடக்கிற பாலியல் வன்கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய ஆக்ட் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறை சட்டம்னு சொல்லுவாங்க. இந்த குடும்ப வன்முறை சட்டம் வந்து 2005. இந்த சட்டம் வந்து பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வந்த சட்டம் தான் இந்த சட்டம். இந்த சட்டத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ரெமெடி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ பணியிடங்களில் பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டில் போனீங்கன்னா அந்த பணியிடங்களில் நடக்கிற அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து பாலியல் வன்கொடுமை பற்றின ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து உறுதித்தன்மையோடு இருக்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு வாபஸ் வாங்கக்கூடாது. அப்படி நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ஒரு யூஸே வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதாவது ஒரு இடத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அந்த பெண்கள் வந்து 181 அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணால் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து தேவையான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி மன ரீதியா நீங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 104 அப்படின்ற ஒரு நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து SOS காவலர் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க செல்போன்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ல நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெமெடிகள் வந்து கிடைக்கும். சட்டங்கள் எல்லாம் சட்டங்களா தான் இருக்குது, சட்டங்கள் எல்லாம் அதனுடைய கடமைகள் எல்லாம் செய்யுது. ஆனா புகார் கொடுக்கற நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்துறோமா அப்படின்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை உறவினர்கள் சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க, ஹஸ்பண்ட் இல்லைனா வாழ முடியாது, ஹஸ்பண்ட் இருந்தா தான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கன்னா அந்த பெண் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. அப்படி வாபஸ் வாங்கும் பட்சத்தில் அவங்களுக்கான பிசிக்கல் செக்ஷுவல் அதே மாதிரி சைக்காலஜிக்கல் அபியூஸ் வந்து தினந்தோறும் குடும்பங்கள்ல நடக்குது. அதே மாதிரி பணியிடங்கள்ல வந்து பாலியல் வன்கொடுமையை தடுக்கணும் அப்படின்னா ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, அந்த கமிட்டியில போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா 30 நாள்ல உங்களுக்கான ஒரு தீர்மானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க வந்து பெண்கள் வெளியே வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்க வாபஸ் வாங்காதீங்க, கூடிய மிச்சம் போராட அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நிறைய வந்து ஆக்ட் இருக்கு, அதே மாதிரி நிறைய டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, நமக்காக கேள்வி கேட்கிற ஆணையங்கள் நிறைய இருக்கு. ஆனா நம்ம எந்த அளவு அந்த பிரச்சனைகளை எடுத்துட்டு போறோம், நம்ம எந்த அளவு அந்த பிரச்சனைகளை வந்து மத்தவங்க கூட சொல்றோம், அந்த பிரச்சனையை மத்தவங்க கூட வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எந்த அளவு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறோம் அப்படின்றத வந்து நீங்க வந்து முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரெண்டாவது, நிறைய விழிப்புணர்வு கொடுப்பேன் நானு, ஆனா விழிப்புணர்வு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. தயவுசெய்து பெண்களுக்கு மட்டும் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியில பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தயவுசெய்து வெளியே கொண்டு வாங்க, அதனால வந்து என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கான பாதுகாப்பு உங்களுக்கான ஒரு தைரியம் நீங்க வந்து இந்த சமுதாயத்துல வந்து கொண்டு வர முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள்.
1: நிச்சயமா இந்த நிலை மாற வேண்டும். வெள்ளை பூக்கள் உலகெங்கும் மலர்வே இந்த தலைப்பு ஒரு நிகழ்ச்சியின் பெயர் மட்டுமல்ல, வன்முறை இல்லாத அச்சமில்லாத மரியாதை நிறைந்த உலகை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் குரலும் கூட. மனிதநேயம் மலரட்டும், பெண்களின் பாதுகாப்பு உறுதியாகட்டும், வெள்ளை பூக்கள் உலகெங்கும் மலரட்டும். இதுவரை வெள்ளை பூக்கள் உலகெங்கும் மலரவே இதில் சமூக செயற்பாட்டாளர் S. சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 15 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூலை 15 தேதியான இன்று இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப, தொழிற்கல்வி மற்றும் தொழில் முனைவு திறன்களை வழங்குவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் அனுசரிப்பு நாளான உலக இளைஞர் திறன் தினமாக ஜூலை 15 உலக

0: அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 15 தேதியான இன்று தமிழ்நாட்டில் கல்வி அபிவிருத்தி தினம் கொண்டாடப்படுகிறது. பள்ளிக்கல்வி மற்றும் ஊரக வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்புகளை போற்றும் வகையில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கே. காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட அனுசரிக்கப்படுகிறது.
1: சரி, இப்போ ஒரு சின்ன குறிப்பு தெரிஞ்சுப்போமா? இப்போ பால் பாயசம் சமைக்கும் போது பால் பாயசம் கரெக்டா இருக்கும். அதே நம்ம சாப்பாடு வச்சுட்டு பாயசம் பரிமாறும் போது பார்த்தா பாயசம் கெட்டியா இருக்கும், இல்லையா? அப்படி இல்லாம பாயசம் ஓரளவு ஊத்தி சாப்பிடுற மாதிரி செமையா இருக்கணும் அப்படின்னா பால் பாயசம் செய்யும் போதே எல்லா பாலையும் ஊத்திடக்கூடாது. பாதி பால் மட்டும்தான் பாயசம் செய்யும் போது சேர்த்துட்டு மீதி பாலை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஊத்துனா பரிமாறும் போது சரியா இருக்கும்.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் எண்களால் விண்ணை தொட்ட கேத்ரின் ஜான்சன் அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள். கணிதம் வாழ்க்கையில் எதற்கு என்று பலர் கேட்பார்கள். ஆனால் கணிதத்தாலேயே மனிதன் விண்வெளியை அடைய முடிந்தது என்றால் நம்புவீர்களா? அப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்தியவர்தான் கேத்ரின் ஜான்சன். அமெரிக்காவில் பிறந்த கேத்ரின் ஜான்சன் சிறு வயதிலிருந்தே கணிதத்தில் அபாரமான திறமையுடன் விளங்கினார். அப்போது பெண்களுக்கும் குறிப்பாக கருப்பின மக்களுக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்காத காலம். இருந்தாலும் தன்னம்பிக்கையையும் கடின உழைப்பையும் மட்டுமே நம்பி முன்னேறினார். பின்னர் நாசாவில் பணியில் சேர்ந்த இவர் ராக்கெட்கள் விண்கலன்கள் செல்ல வேண்டிய சரியான பாதையை கணக்கிடும் மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றார். அவர் கணக்கிட்ட எண்கள்தான் பல விண்வெளி பயணங்களின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தன. 1962 விண்வெளி வீரர் ஜான் கிளென் பூமியை சுற்றி செல்லும் பயணத்திற்கு முன் கணினி கணக்கிட்ட முடிவை விட கேத்ரின் கணக்கை பார்த்த பிறகுதான் நான் புறப்படுவேன் என்று கூறியதாக வரலாற்று பதிவு சொல்கிறதாம். அந்த அளவுக்கு அவரது கணித திறமையின் மீது நம்பிக்கை இருந்ததாம். பின்னர் மனிதனை நிலவுக்கு அழைத்து சென்ற அப்பலோ பயணங்களிலும் இவரது பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. எண்களை மட்டுமே பார்த்தவர் அல்ல, மனித குலத்தின் கனவுகளை நனவாக்கியவர்தான் கேத்ரின் ஜான்சன் அவர்கள். அவரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஹிட்டன் ஃபிகர்ஸ் என்ற திரைப்படமும் வெளியானது. உலகம் முழுவதும் பலருக்கு அந்த படம் புதிய உத்வேகத்தை அளித்தது என்றே சொல்லலாம். அவரது சிறப்பான பங்களிப்பை பாராட்டி அமெரிக்காவின் உயரிய குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. கேத்ரின் ஜான்சனின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிக பெரிய பாடம் என்ன தெரியுமா? திறமைக்கு நிறமோ பாலினமோ வயதோ தடையல்ல. முயற்சி, அறிவு, விடாமுயற்சி இருந்தால் எண்களால் கூட விண்ணை தொட முடியும் என்பதை தன் செயலில் செய்து காட்டியவர்தான் கேத்ரின் ஜான்சன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் மன ஆரோக்கியமே. இதில் பெண்களின் மனநலனுக்காக ஆலோசனை வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்றதன் அவர்கள்.
1: இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க பெண்கள். இவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலைன்றதும் குடும்பன்றதையும் ரெண்டையும் வந்து ஒன்றா எடுத்துக்க கூடாது. அதாவது வேலை பழுன்றது இருக்கும், அதனால வர ஸ்ட்ரெஸ்ன்றதுன்னு இருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நம்ம அதை காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இறக்குறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வேலை பார்க்குற இடத்துல நமக்கு எதுவும் பிரச்சனைனா அதுக்கான தீர்வை வந்து நீங்கள் அந்த இடத்துலையே தான் நீங்கள் அதை எடுக்கணுமே தவிர, வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள பாதிக்கிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியமானது. இப்போ பார்த்தோம்னா வேலை பார்க்குற இடத்துல பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் கூட இருக்குது. இதை நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட்டை வந்து அவங்க வெளியே சொல்லாமல் தங்களுக்குள்ளேயே வச்சுட்டு டிப்ரெஷன் ஸ்டேட் வரைக்கும் போகிற பெண்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காதீங்க. உங்களுக்கு நடந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் உண்மையில நினச்சிங்கன்னா உங்களுக்கு நடந்த விஷயங்களை நீங்கள் தைரியமாக வந்து வெளியே சொல்கிறதுக்கும் அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்குறதும் வந்து ரொம்பவுமே முக்கியமானது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய தைரியத்தை நீங்கள் இழக்கவே கூடாது. ஸோ வேலைக்கு போகும் பெண்கள் அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷரை ஃபேமிலியில் காட்டக்கூடாது. அண்டு வேலை தனியாக ஃபேமிலி தனியான்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். அண்டு ஹராஸ்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ அதை மூடி மறைக்காமல் தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கறது கண்டிப்பாக உங்களுடைய கடமை. ஸோ அதை மூடி மறைக்கிறதோ இல்லை அதை நினச்சிக்கிட்டே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ கண்டிப்பாக இருக்காதிங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியமாக இருக்கிறதுக்கு பழகிக்கங்க.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள் தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்ததன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எழுச்சியூட்டுவதோடு பல்வேறு துறைகள் பிரிட்டன் சந்தையில் இணைய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். தொழில்நுட்பம், தொழிற்சேவைகள், புத்தாக்கம், படைப்பாற்றல் திறன் போன்றவற்றில் ஒத்துழைப்பு மேலும் அதிகரித்து திறன் பரிவர்த்தனைகளுக்கு வழிகோலப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் இந்திய தொழில் நிறுவனங்களின் போட்டித்திறன் அதிகரிப்பதோடு இந்தியர்கள் அங்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பெருகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வளம் சார்ந்த பங்களிப்பில் இரு நாடுகளும் இணைந்து முனைப்புடன் செயலாற்றும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவில் ஆயுர்வேத சிகிச்சையையும் யோக கலையையும் மத்திய அரசு எழுச்சியுடன் முன்னெடுத்து சென்று புதிய சக்தியை ஊட்டியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தில் 3 நாள் சிறப்பு கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து ஆயுர்வேத மருத்துவத்தை சர்வதேச தரத்தில் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தரமான ஆவணங்கள், டிஜிட்டல் சுகாதார ஒருங்கிணைப்பு, நவீன அறிவியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களால் ஆயுர்வேதத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேதத்தை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்வதற்கான வலுவான தளத்தை இந்த கருத்தரங்கு ஏற்படுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் பொது வாழ்விற்கு அவர் தம் அர்ப்பணிப்பையும் எளிமையான வாழ்க்கையையும் எடுத்துரைத்துள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகபுத்ரா இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கல்வி வளர்ச்சி நாளாகவும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான கேரள அரசின் ஆபரேஷன் துஃபான் திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில எல்லைகளில் போதைப் பொருள் கடத்தல் இணைப்பை கூட்டு நடவடிக்கை மூலம் முறியடிப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எல்லை மாவட்டங்களில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசிடம் உதவி கோரப்பட்டதாகவும் தமிழக போலீசார் உரிய உதவிகளை வழங்குவார்கள் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கேரளாவில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறிய அமைச்சர், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தென் மாநிலங்களைச் சேர்ந்த 5 காவல்துறை இயக்குநர்கள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு போதைப் பொருள் ஒழிப்பில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு ரமேஷ் சென்னிதலா கேட்டுக்கொண்டார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் வழங்கப்படும் உணவு தரமானதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அறிவுறுத்தியுள்ளார். விடுதி காப்பாளர்கள் விடுதிகளில் வழங்கப்படும் தினசரி உணவை புகைப்படம் எடுத்து துறை சார்ந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உணவு தரமானதாக இல்லை என்று புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள், மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஆணையத்தின் செயலர் திரு சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிற்பகல் திருவள்ளூர், தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் கலந்தாலோசிக்கிறார். நாளை புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களிலும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திறம் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளையோருக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் 2015 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து 6 கோடிக்கு மேற்பட்ட இளையோர் பல்வேறு திட்டங்கள் மூலம் திறன் ஆளுமை பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உலக திறன் வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் வேலை வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக திறன் பயிற்சிகள் இளையோருக்கு ஆளுமையை உறுதி செய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெயிலை அடுத்து சுற்று வட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி கடந்த ஜனவரி மாதத்தில் துவங்கிய நிலையில் அவ்வப்போது மழை பெய்து உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 1 மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆண்டொன்றுக்கு இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் 6 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு இலக்கினை 8 நிலை ஏற்பட்டுள்ளது. 1 டன் உப்பு 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி மலை ரயிலுக்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கி 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ரயில் பயணிகளுக்கு குன்னூர் ரயில் நிலையத்தில் இன்று இனிப்புகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: 1899 மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்கள் கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஆண்டு ஜூலை 15 யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு இன்று 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா வரும் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மதுரை மாவட்டம் பேரையூர், எழுமலை, எம் கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு நிஷான் கிருஷ்ணா இன்று நேரில் ஆய்வு செய்தார். பேரையூர் வட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு விதிமுறைகளுக்கு ஏற்ப பட்டா வழங்க அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. சேலம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலனில் ஏற்பட்ட பழுதை அடுத்து 810 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த 3 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது. தர்மபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூரில் 100க்கணக்கான மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்ற பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் துவக்கி வைத்தார்.

0: மயிலாடுதுறையில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் இப்பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆசனூரிலிருந்து கொள்ளேகால் செல்லும் சாலையோர வனப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வனப்பகுதி சாலைகளில் மித வேகத்தில் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதியில் ஸ்பெயின் பிரான்சை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. அட்லாண்டாவில் நாளை அதிகாலை 12:30 நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள் தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56:30 ஆகாஷ்வாணி.
2: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்ல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
3: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
2: 1 ரூபாய் கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
3: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:00-2:00 கேட்கலாம்.
1: இன்று பிற்பகல் 3:00-2:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கண் ஆரோக்கியம் குறித்து கண்ணல மருத்துவர் டாக்டர் கணேஷ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 3:00-2:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம்.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
5: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-249-8-6458 0444-249-8-6458
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com
6: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
7: காய்கறி பயிர்களில் எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சு கொள்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி, அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். காற்றோட்டம் சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால்

0: Did under CETA. President Draupadi Murmu calls for adopting latest techniques in Ayurveda for greater good. India urges for UN Security Council reforms, warns inaction in eroding global public confidence, and red alert for heavy rain in Odisha today. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி 2:40 வரை திரைகானம் கேட்கலாம். முதலில் என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தில் சிஸ் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 2:25. தொடர்ந்து சத்யபிரகாஷ் லலிதா சுதா பாடிய பாடல், படம் மெகந்தி சர்க்கஸ்.

0: உண்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: நிறைவாக விஸ்வாசம் திரைப்படத்தில் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி பாடிய பாடல்.

0: விளையாட்டு அரங்கம்.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சி விஜய் அவர்கள். இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான ஆலோசனைகளை பல வருடங்களாக வழங்கி பலரின் பிற்கால விளையாட்டு வீரர்களின் வாழ்வில் பல வேலை வாய்ப்புகளுக்கான முன்னெடுப்புகளை கொடுத்து அவங்களுக்கான ஒரு கரியர் அமையிறதுக்கு ஒரு கன்சல்டண்டாக இருந்திருக்காரு. வணக்கம் சார்.
3: வணக்கம்ங்க.
2: இப்போ உங்களோட பயணத்தை வச்சு பார்க்கும்பொழுது, ஒரு தனிப்பட்ட நபராக நீங்கள் வந்து இந்த கரியர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. பல தடங்களை தாண்டி இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறியிருக்கீங்க இந்த விஷயத்தில். இப்போ எல்லாருமே வந்துட்டு லைஃப்பில் வந்து ஒரு ப்ரோக்ரஸை நோக்கி தான் போகிறோம். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் சொன்ன அந்த அனைத்து தடைகளையும் தாண்டி அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலாக எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க தொழில் முனைவராக மாறும்போது அவங்க இந்த துறை சார்ந்து சந்திக்கிற சவால்கள் என்னென்ன, நீங்கள் என்னென்ன சவால்கள் சந்திச்சிங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: ரொம்ப ஏன்னா இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது. ஓகே, நான் இப்போ வந்து 26 வருடம் இந்த துறையை எடுத்து நான் இந்த வேலையை சார்ந்து பண்ணுறது 26th இயருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு கால் செஞ்சுரி இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. முதல்ல வந்து இந்த துறையை தேர்ந்தெடுக்கும் போதே ஒரு அப்ஸ்டக்கல் தான் இது ஆக்சுவலாக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து பெருசாக ஒன்றும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு டீச்சராகவோ கோச்சாவோ இல்லைனா நான் ஒரு ப்ரொஃபஸராக போவேன்ற ஆசையில் தான் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த வேலையை பண்ணுறேன், அன்றைக்கி நான் ஃபிட்னஸ் கோச் அப்படின்னு ஒரு டீவியேஷன் எடுக்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப வருத்தத்தில் 2-3 வருடம் சரியாக கூட என்கிட்ட பேச மாட்டாங்க. நிறைய பேர் என்னோடய காலேஜ் டீச்சர்ஸே வந்து என்ன நீ ஒரு நான் வந்து நல்லா படிச்சிருந்தேன், கோல்டு மெடல் இருந்துச்சு, ஸோ அப்போ நீங்கள் வந்து ஏன் இந்த சூஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் நேரம் எனக்கு வந்து பெரிய காலேஜஸ் 2-3 இடத்துங்களில் வந்து நல்ல சம்பளத்துக்கு வேலை வந்துச்சுங்க ஆக்சுவலாக, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஆனால் நான் அதை டிவியேட் பண்ணி எடுத்தேன். நான் ஆண்டர்பிரனராக ஆகணுன்றது கண்டிப்பாக முதல்ல யோசிக்கலைங்க. நான் யோசிச்சது என்னென்னா, உடற்தகுதி சார்ந்த விஷயங்கள், ஃபிட்னஸ் கோச் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று நீங்கள் செலிபிரிட்டிஸ் கூட வேலை செய்ய முடியும். நான் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஆத்லீட்ஸ் கூட வேலை பார்த்துருக்கேன். இன்றைக்கி பெரிய சினிமா பிரபலங்கள் நிறைய பேர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எக்கச்சக்கமான ஆஃபீஸர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் கூட பழகும்போது உங்களுக்கு அந்த சின்ன அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்வம் வந்து டெஃபினட்டாக வந்து தூண்டுதாக இருந்துச்சு. முதல்ல கொஞ்ச நாள் டீவியேஷன் போக போக போக வந்து உங்களுக்கு ஒரு 5-10 இயர்ஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன அது சேம் திங் நம்ம இது பண்ணுறோமே அப்படின்னு தோணும், சலிப்பு தன்மைன்னு சொல்கிறோம். அது வந்து போர்டாக இருக்குது ஆக்சுவலாக. என்னது நம்ம இதே காலையில் எந்திரிக்கிறோம் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு. அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நம்மளுக்கு கீழே ஒரு 2 பேர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது. வரவங்களும் சார் நீங்கள் இல்லைனா கூட இன்னொருத்தர் உங்களுக்கு கூட படித்தவங்க உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து தான் இந்த நம்ம கெரியர் ட்ரைனிங் த ட்ரைனர்ஸ்ன்ற ஒரு செக்மெண்ட். இன்னொன்று அதில் எனக்கு பேஷனேட்டாக இருந்துச்சு. என்னோட டீச்சர் வந்து அதில் நிறைய சொல்லிட்டே இருப்பார், விஜய் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுக்குறீங்க, தன்மையாக சொல்லிக் கொடுக்குங்க, கோப்படாமல் எப்படி இவ்வளோ நேரம் பேச முடியுது அப்படின்னு கேட்பாரு. எது கோப்படணும், அவங்க தெரியல புரியலன்னு கேட்குறான். தெரியல புரியலன்னு கேட்குறவனுக்கு நம்ம அவனோட லெவலுக்கு இறங்கி போய் தானே சொல்லிக் கொடுக்கணும்னா, சூப்பர் விஜய் நீ திங்க் நீ இதை கொஞ்சம் இன்டென்சிவாக எடுத்துக்கோ, லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொன்னார். அவரோட மோட்டிவேஷன் இதை எடுக்கும்போது ஒருத்தர் 2 பேர் எடுத்து முதல்ல ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம். இதில் இருக்கிற சவால்கள் என்னென்னா, நீங்கள் எடுத்துக்கிற ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து எந்த துறையில் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது நான் இப்போ ஒரு 5-6 விதமான சர்வீசஸ் கொடுக்குறேன். உடற்தகுதி பார்த்துக்கிறேன், வலி சார்ந்த எக்ஸசைஸ் கொடுக்குறேன், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஃபிட்னஸ் கொடுக்குறேன், மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு உடற்தகுதி மட்டும் பயிற்சி பண்ணுறேன், வேறு எந்த அதில் என்ன பிகாஸ் அதில் டீவியேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் த ட்ரைனர்ஸ், இந்த மாதிரி 5 விதமான விஷயங்கள் பண்ணுறேன். நீங்கள் ஒரு இந்த மாதிரி ப்ரொஃபஷன் எடுக்க போகிறீங்கன்னா எந்த துறையை நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதில் தெளிவு வேணும். இது 5 எனக்கு ஒரு 2 வந்து என்னுடைய பேஷனாக இருந்துச்சு, இன்னொன்று வந்து எனக்கு வந்துட்டு இருந்துச்சு, இன்னொன்று ஒரு சிலது நீங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக பண்ணித்தான் ஆகணும். இதில் பொருளாதாரம் நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வரலனா சர்வீஸே ரொம்ப நேரம் பண்ண முடியாது. என்னோட ஒய்ஃப் இப்போ டைரக்டராக இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க விஜய் நீங்கள் 10-20 வருஷத்துக்கு மேலே சர்வீஸே பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், ஹாஃப் த வே காசை சொல்கிறது கூட யோசிப்பேன். நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக மாறுறீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பீக் கம்ஃபர்டபிளி அபவுட் யுவர் ஃபீ ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் தெளிவாக பேசணும், அது ஒழுங்காக பழகணும். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, அவங்க கிளைண்ட் எப்பவுமே எப்படி பார்ப்பாங்கன்னா உங்களுடைய உடல்வாக பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்களா, எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்க. ஏன்னா என்னோடய நண்பர்கள் சக நண்பர்கள் என்னோட சூஸ் பண்ணாங்களா, எனக்கு இல்லை. ஏன் இல்லைனா அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க பயிற்சியை பண்ணவே இல்லை, பிஸி ஆகிட்டாங்க, எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தாங்க, நல்லா சம்பாரிச்சாங்க, ஆனால் பட் அவங்க பயிற்சியை பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா அதை அவங்க பண்ணாதனால எல்லாரும் சார் உங்களுக்கு வயிறு பெருசாக இருக்குது, இதெல்லாம் ஒரு அப்ஸ்டக்கல், அவங்களால சில இதெல்லாம் பண்ண முடியாது, நின்றுட்டே சொல்லிக் கொடுக்குறது சார் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, இது ஒரு பிரச்சனை. ஸோ யூ ஷுட் ஸ்பீக் அபவுட் யுவர் ஃபீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது, யூ ஷுட் மெயின்டைன் த டிசிப்ளின். இன்றைக்கி ஒரு குரு நீங்கள் என்ன உங்களை குரு ஸ்தானத்தில் பார்ப்பாங்க. டீச்சர்ஸ் டே அன்றைக்கலாம் எத்தனை பேர் வீட்டுக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு பணம் கொடுத்துட்டு தாம்பலம்லாம் கொடுப்பாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இது என்ன வித்தியாசமாக இப்படிலாம் மக்கள் இருக்காங்களா. ஏன்னா நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து குழந்தைங்களை கூட்டம் வந்து காலையில் வந்து ஆசீர்வாதமாக கேட்பாங்க, துணிமணி வாங்கி கொடுப்பாங்க. எதுக்கு செய்கிறீங்க அப்படின்னா, இது குரு தட்சணை ஆக்சுவலாக, குரு பூர்ணிமானா நாங்கள் இதை செய்யணும் அப்படின்னு. இந்த மாதிரி

ஒரு கல்ச்சரையே லாஸ்ட் 10 இயர்ஸாக நான் பார்க்குறேன், அன்லிமிட்டடாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான தலத்தில் நிற்கிறீங்க, குரு ஸ்தானத்தில் நிற்கிறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அவர் பாரு சார் பாரு, விஜய் சார் பண்ணுற மாதிரி பாருங்க, அந்த டீச்சர் பண்ண இப்படின்னு சொல்லி சொல்லியே அந்த குழந்தைங்களை வளர்ப்பாங்க. நான் இன்றைக்கி எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, நான் 3 ஜென்ரேஷனை ட்ரெயின் பண்ணிட்டேன். ஒரு குறைஞ்சது ஒரு 20-25 ஃபேமிலியாக இருக்கும். அப்பாவை பார்த்துருக்கேன், அவங்க பையனை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு பிறந்த பேர குழந்தைங்க, அதாவது 3 ஜென்ரேஷன் குழந்தைங்களும் பார்க்குறோம். இன்றைக்கி வயம்சேவோ நீங்கள் என்னுடைய பயிற்சி இடங்களுக்கு வந்தீங்கன்னா 3 விதமான ஜென்ரேஷன் நான் பார்க்குறேன். ஒரே இடத்துல 3 பேருக்கும் பயிற்சி கொடுக்குறோம். தாத்தாவும் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க பையன் அவன் பண்ணு எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறாரு, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்த விஷயங்கள் பண்ணுறோம். அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்கிறதுல அப்டக்கல்ஸும் நிறைய இருக்கும். ஏன்னா 3 பேரை மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசணும். இப்போ நீங்கள் கேட்ட அப்டக்கலில் வந்து நீங்கள் அவர் வயசானவர் கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸோ, அவர்கிட்ட பேசுகிற மாதிரியோ, அவர்கிட்ட ரூடா, ஏன்னா வயசானவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக சொன்னால் ஒத்துப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்க கூட நீங்கள் விளையாட்டாக சொல்லணும், அவனோட பாணியில் சொல்லணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் இந்த ப்ரொஃபஷன் எடுக்கிறோன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அடிக்கடி படிக்கணும், நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணணும், நிறைய செமினார்ஸ் போய் பார்த்து மற்ற ஸ்டைல் ஆஃப் பீப்புள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது. என்னை நம்பி இப்போ ஒரு 100-120 பேர் ஒரு வாரத்துக்கு வராங்க ஐயா. இப்போ இவங்களுக்கு நான் ஒரு 15 ட்ரெயினராக தேவைப்படும். அந்த ட்ரெயினர்ஸோடைய தட்டுப்பாடு இருக்கும். இந்த ட்ரெயினர்ஸ் ஜென்ரலாக வரவங்கனாலாம் வந்து 8 வருடம் வந்து என்னோடய டீச்சர்கிட்ட வேலை பார்த்தேன். கம்ப்ளீட்டாக 8 இயர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சோம். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்களோ பழகணும். நேம் த அகாடமி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 3 இயர்ஸ் முடியும் போது தான் உங்கள் மேலே ஒரு ஆண்டர்பிரினராக, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, ஒரு கோச் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும். நான் வந்து இப்போ நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அடுத்த ஒரு 5 இயர்ஸ் கோல் வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு 3-5 இயர்ஸ் ஒருத்தர்கிட்ட வேலை பண்ணுங்கள், ஒரு ஸ்டைலை கற்றுக்குங்க. அந்த ஸ்டைலை உங்கள் ஸ்டைலுக்கு மாற்றுற அளவுக்கு திறமை வர வரைக்கும். ஏன்னா வேகமாக என்ன பண்ணுறாங்க, இந்த புதுசாக வர குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, 1 வருஷம் வேலை பார்த்தாங்க, ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர் வேலை பார்த்துட்டாங்கன்னா டக்குன்னு வேறு இடத்துக்கு வேலை போயிடும். அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. நான் தான் சொல்லணும், 8 இயர்ஸ் ப்ளஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, அவ்வளோ வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் ஓ இதப்புறம் நம்ம தனியாக போய் பண்ண முடியும்னு ஒரு தைரியம் வருது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே வரும். நீங்கள் பிராண்ட் நேம் சூஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், ஆளை வந்து நீங்கள் டெடிகேட் பண்ணணும், டெலிகாலர்ஸ் வேணும், கால் ஃபார்வர்ட் பண்ணணும், நீங்கள் ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணணும். அதாவது நீங்கள் ட்ரைனிங் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க, மீதி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்ஆர்டினேட்ஸ் வேணும். உங்கள் பேச்சை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிக்கணும், நீங்கள் உங்களோட வேவ்லன் திருக்க மாதிரி இருக்கணும். இப்போ இப்படி எக்கச்சக்கமான அப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது. இந்த அப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் கடந்து வரலாம், ஒர்க் ஷாப்ஸ் போய் கற்றுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய மென்டர்ஷிப் வர ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ரொம்ப எளிமையாக வாரத இறுதி நாட்களில் போய் நீங்கள் கற்றுக்கிட்டு இது இப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டிங்க்கு இன்றைக்கி டூல்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்கிரேட் ஆகணும். அப்கிரேட் ஆகலைன்னா நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பீங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் ஆஃப் டிக்ளைன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து 1000 ரூபாய்க்கு ஜிம் மெம்பர்ஷிப்பும் இருக்குது, 1 கிளாஸுக்கு 1000 ரூபா வாங்குகிற ட்ரைனரும் இருக்கான். பெரிய பெரிய ஜிம் ஓனர்ஸுங்க, இப்போ இப்போ பெரிய ஜிம் நீ தமிழ்நாட்டில் இருக்க எக்கச்சக்கமான ஜிம்மு, மாதம் 1000 ரூபாய், 10000 ரூபாய்க்கு 1 வருடத்துக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துட்றாங்க. ஒரு கிளாஸ்க்கு நான் 1000 ரூபா 3000 ரூபா பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அங்கே 1000 ரூபாய்க்கு 1 மாதத்துக்கே கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வித்தியாசமாக இருக்குது. அப்போது உங்களை நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணிக்கணும், உங்களை நீங்கள் குவான்டிஃபைடான பர்சனாக வச்சுக்கணும், நீங்கள் உங்களை தகுதி வாய்ந்தவராக வச்சுக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணும், நல்ல டிசிப்ளின் இருக்கணும், நேர்மையான எண்ணம் இருக்கணும், வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில் அப்டக்கல்ஸ் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி வர முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இது நான் ஜஸ்ட் ஃபேஸ் பண்ணது. இன்னொன்று எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, என்னோடய ஒய்ஃபும் இதே இண்டஸ்ட்ரி, அவங்க டைரக்டர்ஷிப் எடுத்துட்டாங்க. ஏன்னா என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் மட்டும் தான் கொடுக்க முடியும், மீதி என்னுடைய பிஸ்னஸில் மேனேஜ்மெண்ட் பார்ட் கம்ப்ளீட்டாக அவங்களும் டாக்டரேட் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களால மட்டும்தான் என்னால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இன்னைக்கு என்னோட கூட படித்தவங்க, என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா சர்க்கிள்லையும் விஜய் எப்படி உன்னால் இது பண்ண முடியுது, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிடும், என்னோட வேலை 5 மணிக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 5 மணிக்கு ஆரம்பிக்கும், நைட் 9 மணி வரைக்கும் கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைனில் மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அப்போ எப்படி இது பண்ண முடியுதுன்னா, அப்படி ஒரு பார்ட்னர் இருக்கிறதுனால பண்ண முடியும். அது அவங்க ஒருவேளை லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனா அப்படி ஒரு ஆட்டில் உங்களுடைய செக்மெண்ட்டில் இருந்தால் தான், இல்லைனா பண்ணவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த துறை எடுக்கிறோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் விஷயங்களை படிக்கணும். நிறைய பேருக்கு இதில் லேகிங் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, பயிற்சி நல்லா தெரியும். நீங்கள் ஸ்குவாட் பண்ணுங்கள், புஷப் பண்ணுங்கள், புல்அப்ஸ் பண்ணுங்கள், வெயிட் எடுங்கன்னா எல்லாம் தெளிவாக பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த தியரிட்டிக்கல் பாட்டை சொல்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இந்த தியரிட்டிக்கல் பாட்டை கற்றுக்கிறதுக்கு ஒரு கோர்ஸாவோ, ஒரு மென்டராகவோ, இல்லை ஒரு காலேஜ்லேயோ எங்கேயோ சேர்ந்து தயவு செஞ்சு படிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் வேலைக்கு ஆள்கள் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு நான் வேலைக்கு எடுக்கும்போது எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, பார்த்தா அழகாக ஃபிட்டாக இருக்காங்க. இது ஏன் பண்ணுறோம், எந்த தசைனா இருக்குது பண்ணுறோம், எப்படி மூச்சு ஏன் இப்படி பண்ணணும், இது பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இருதய துடிப்பு ஏன் இப்படி மெஷர் பண்ணணும், இப்படின்ற ஒரு பேசிக் தியரிட்டிக்கல் பாட்டை கற்றுக்கலைன்னா அவங்களுக்கு சம்பளம் குறைவாக, அவங்கள வந்து லோயராக ட்ரீட் பண்ணுறதாகவும், இந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு சரி வராத மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொஞ்ச நாளில் கொடுத்துருவாங்க. ஸோ தியரி பாட்டை கொஞ்சம் படிங்க, முடிஞ்சால் ஆங்கிலம் பேச முயற்சி பண்ணுங்கள், கொஞ்சம் க்ரூமிங் நல்லபடியாக பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மருந்து இல்லாமல் வாழ்கிறதுக்கு உதவி பண்ண போகிறீங்க. மனநல பிரச்சனைகள் இல்லாமல் தன் வாழ்வை பெஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும், தன் உடம்பை பெஸ்ட்டாக பயன்படுத்துறதுக்கு தான் நீங்கள் உதவி பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் இந்த

0: எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு செகண்டரி யோசனையும் வேண்டாம், சிந்தனை மாற்று சிந்தனையும் வேண்டாம். நீங்கள் இந்த துறை எடுக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம், மற்றவங்கள வாழ வைக்கலாம், மற்றவங்கள வந்து சந்தோஷமாக வாழ வைக்கலாம், விளையாட வைக்கலாம், தாத்தா பாட்டிங்க வந்து அவங்களோட பேரம் குழந்தைங்க கூட விளையாட வைக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையை வச்சு பாருங்க. அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டி சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கும் விளையாடுற பாட்டி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அப்படி ஒரு சமுதாயத்தை சொசைட்டியை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட, இந்த இந்தியாவுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் இந்த துறையை எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வி ஆர் தேர் டு கைட் யூ ஆல்வேஸ். நிறைய அன்லிமிட்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆலோசனை எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப தெளிவாக யதார்த்தமாக விளையாட்டுத்துறை மேலே இருக்க ஐயப்பாடுகள் அனைத்தையும் தவிர்க்கிற மாதிரியும், வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டீடு லைஃப், அதாவது ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி, ஒரு கண்டென்டட் லைஃப் வாழ்வதற்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ் எந்த அளவுக்கு முக்கியம், அதோட ஸ்கோப் என்னன்றதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ஆகாஷ்வாணி சென்னையின் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
4: நமது வீட்டிலேயே நாம் என்னென்ன மருந்துகளை ஒரு இம்யூனிட்டி கிட் போல வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கலாம். முதலாவதாக திரிசூரணம் என்று சொல்லக்கூடிய கற்பூராதி சூரணம், ரஜன்யாதி சூரணம், தாலிகாதி சூரணம், இவை மூன்றையும் சம அளவில் கலந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கலந்த கலவையிலிருந்து 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 1/2 டீஸ்பூன் விகிதம் 2 வேளை உட்கொள்ளலாம். இதை தேனிலோ அல்லது நெய்யிலோ அல்லது வெந்நீரிலோ கலந்து உணவுக்கு பின் உட்கொள்ளலாம். ஒரு 15 நாட்கள் இவ்வாறு உட்கொண்ட பிறகு ஒரு முறை நாளொன்றுக்கு உட்கொண்டாலே போதுமானதாகும். ஜுரம் வந்தால் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். ஜுரம் வந்தால் உங்கள் கையில் இருக்க வேண்டிய மருந்து மகா சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சுதர்சன மருந்தாகும். இது மாத்திரை வடிவிலோ சூரண வடிவிலோ அல்லது காடா என்று சொல்லக்கூடிய திரவ வடிவிலோ கிடைக்கும். ஜுரம் வந்தால் இந்த சுதர்சன மாத்திரைகளை 2-2 மாத்திரை விகிதம் 3 வேளை உட்கொள்ளலாம் உணவுக்கு முன். இதே சுதர்சனமோ மகா சுதர்சனமோ சூரணமாக கிடைத்தால் 1 டீஸ்பூன் விகிதம் 2 வேளை உணவுக்கு முன் உட்கொள்ளலாம் வெந்நீரில் கலந்து. அதே காடா எனப்படும் திரவமாக கிடைத்தால் 20 மில்லி விகிதம் 2 வேளை உணவுக்கு பின் உட்கொள்ளலாம். அடுத்ததாக ராசனாதி சூர்ணம். ராசனாதி சூர்ணம் என்ற இந்த பொடியை ஆவி பிடிக்க ஸ்டீமிங் செய்ய உபயோகப்படுத்தலாம். 1 டீஸ்பூன் ராசனாதி சூர்ணத்தை 1 லிட்டர் வெந்நீரில் நன்றாக தூவிவிட்டு ஒரு போர்வையோ இல்லை ஒரு டவலோ உபயோகித்து 5 முதல் 10 நிமிடம் வரை ஆவி பிடிக்கலாம். அடுத்ததாக வியாக்ராதி கஷாயம் அல்லது பாரங்கியாதி கஷாயம் என்று சொல்லக்கூடிய கஷாயத்தை 20 மில்லி விகிதம் 2 வேளை 40 மில்லி வெந்நீர் கலந்து உணவுக்கு முன் உட்கொள்ளலாம். இவையெல்லாம் ஜுரத்துக்காக. அடுத்தது இருமல் இருந்தால் தசமூல ரசாயனம் என்கிற மருந்தை உட்கொள்ளலாம். இது ஒரு பட்டாணி அளவுக்கு 7 முதல் 8 தடவை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம். இதை வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். உமிழ் நீரோடு கலந்து திரவமாகவே ஆக்கிதான் இதை உட்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூச்சு பிரச்சனைக்கு அகத்திய ரசாயனம் என்கிற மருந்தை உட்கொள்ளலாம். இந்த அகத்திய ரசாயனம் 1 டீஸ்பூன் விகிதம் 2 வேளையோ 3 வேளையோ உட்கொள்ளலாம். நன்றாக மென்று விழுங்க வேண்டும். இதன் பிறகு கொஞ்சம் வெந்நீர் உட்கொள்ளலாம். அடுத்ததாக தொண்டை வலி அல்லது த்ரோட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய இருமலுடன் கூடிய தொண்டை வலி இருந்தால் விடாரியாதி கிருதம் மற்றும் தாலிசாதி சூரணம் உட்கொள்ளலாம். இவை இரண்டையும் சம அளவில் கலந்து வைத்துக் கொண்டு அதிலிருந்து 1/2 டீஸ்பூன் விகிதம் ஒரு நாளைக்கு 6 முதல் 8 முறை உட்கொள்ளலாம். நன்றாக மென்று விழுங்கிய பின்பு ஒரு 2-3 நிமிடங்கள் கழித்து 1/4 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் வெந்நீர் உட்கொள்ளலாம். கடைசியாக கிரானிக் COPD என்று சொல்லக்கூடிய நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் இருந்தால் கூட உங்களுடைய ஆக்சிஜன் இரத்தத்தில் குறையக்கூடும். அப்படி இருந்தால் தசமூல கடுத்திரயம் கஷாயம் என்ற கஷாயத்தையோ அல்லது வியாக்ராதி கஷாயம் என்ற கஷாயத்தையோ 20 மில்லி எடுத்து அதற்கு 100 மில்லி வெந்நீர் சேர்த்து 1 கோரோச்சநாதி மாத்திரை பொடி செய்து போட்டுக்கொள்ளலாம். இதை 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு வாய் எடுத்துக்கொண்டு காலையில் ஒரு முறையும், இதை தவிர மதியம் இன்னொரு முறை, மறுபடியும் மாலையில் ஒரு முறை இதே போல 20 மில்லி கஷாயத்தில் 100 மில்லி வெந்நீர் கலந்து அதை 15 நிமிடத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம்.
3: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் மர் ரவீந்திரா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை.

இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகால வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகால வெப்பநிலை சில இடங்களில் 2 முதல் 6 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. அதிகால வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் பதிவான அளவு 42.5 டிகிரி செல்சியஸ், திருத்தணியில் பதிவாகியிருந்த அளவு 40.5 டிகிரி செல்சியஸ், மதுரை நகரில் 41.6 டிகிரி செல்சியஸ், வேலூரில் 40.4 டிகிரி செல்சியஸ், பாளையங்கோட்டை மற்றும் திருச்சி விமான நிலையத்தில் பதிவான அதிகால வெப்பநிலை 40.1 டிகிரி செல்சியஸ், சென்னை விமான நிலையத்தில் பதிவான அதிகால வெப்பநிலை 39.4 டிகிரி செல்சியஸ், சென்னை நுங்கம்பாக்கத்தில் பதிவான அதிகால வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ். மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகால வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர் விமான நிலையம், நாகப்பட்டினம் பகுதிகளிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் அதிகால வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். நாளை மறுநாள் விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று அதிகால வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் அதிகரிக்கும் வாய்ப்புண்டு. 18ஆம் தேதியன்றும் 19ஆம் தேதியன்றும் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும். நாளை அதிகால வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.9 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:29:10. குறள் அமுதம்.

ஆற்றல் மிகுந்தவர்க்கு ஆற்றல் குறைந்தவர் துன்பம் செய்வது என்பது கொல்லும் யமனை கையசைத்து அழைப்பது போன்றது ஆகும். குறள் எண் 894, அதிகாரம் பெரியாரை பிழையா.

0: ஆற்றல் மிகுந்தவர்க்கு ஆற்றல் குறைந்தவர் துன்பம் செய்வது என்பது கொல்லும் எமனை கையசைத்து அழைப்பது போன்றது ஆகும். குறள் எண் 894, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: இசையோடு பொருளோடு குறளமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30. திரைகாணம் ஒளிவிழா வரும் நேரம் இது. மாலை நேரத்தை இனிமையாக்க மாலை பாடல்களை தாங்கி பாமாலையாய் வலம் வர காத்திருக்கிறது திரைகாணம். துவக்கமாக SP பாலசுப்பிரமணியம் குரலில் நிழல்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காய்கறி பயிர்களில் எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சு கொள்வது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி, அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். காற்றோட்டம், சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 5:45:45. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல் படம் சத்ரியன்.

0: ரசித்தது நாடோடி தென்றல் பட பாடல். இளையராஜா மனு எஸ் ஜானகி குரல்களில் வளம் வந்தது. மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேரம் 6:01. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா, 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 10வது பகுதி. இதில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05-8:30 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:15 ஒடிசா பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகந்நாதரின் வருடாந்திர ரத யாத்திரையின் தொடக்க விழா குறித்த முன்னோட்ட நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. யுபி ராஜு அவர்களின் மேண்டலின் இசை, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளைய நிகழ்ச்சிகள் நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. இதில் தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு.

0: குழந்தைகள் நல மருத்துவர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலத்தில் அரசு பொது மருத்துவமனை டிஜிட்டல் மயம். பி வீரமணி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகாணம் ஆகியன இடம்பெறும். 9:00 அரங்கிசை. ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல். கிரிஜா சங்கர் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். எல் சுதர்ஷன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் பூமி தாயின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாட்டிற்கான திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் பல் மருத்துவர் உதயா விக்னேஷ் அவர்களுடன் நேர்முகம். வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும். வழக்கறிஞர் மினிலா அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் ஆர் தியாகராஜன். 2:15 திரை காணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவக்கூடும். அதிகள வெப்பநிலை 39°C குறைந்தள வெப்பநிலை 28°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 39.4°C இயல்பை விட 4° அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.2°C இயல்பை விட 1.3° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 76%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 40.1°C குறைந்தளவு 28.2°C இயல்பை விட 1.8° அதிகம். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams.

0: mobility for professionals. Prime Minister Narendra Modi said CETA will give a fresh momentum to India's farmers, entrepreneurs and MSMEs, along with several vibrant sectors gaining stronger access to the UK market. In an article in an English daily, Union Commerce and Industry Minister Piyush Goyal assured that the agreement safeguards sensitive farm products such as dairy, vegetables, apples, edible oils, oats, millets, cooking oils and others by placing them in the sensitive list. He added that no duty concessions have been granted to the UK on these items. The first Indian shipment to the United Kingdom after the operationalization of the free trade agreement between two countries was flagged off by UK Deputy High Commissioner Chandru Iyer in Bengaluru. Union Minister of Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan today said the government is making efforts through various schemes to provide the benefits of scientific research directly to the farmers. The minister said this while addressing the ICAR Technology Portfolio for Corporate Social Responsibility Conclave 2026 in New Delhi. External Affairs Minister Dr. S. Jaishankar today met with European Union Commissioner for Startups, Research and Innovation, Ekaterina Zaharieva, at Brussels in Belgium. In a social media post, Dr. Jaishankar said during the meeting they discussed opportunities for research in clean and green energy technologies. The US reimposed a naval blockade on Iran and intensified its airstrike campaign today in retaliation for Tehran's attacks on ships trying to pass through the Strait of Hormuz. Iran's paramilitary Revolutionary Guard threatened today to halt all energy exports from West Asia over the blockade. In FIFA World Cup football, defending champions Argentina will take on England in the second semi-final match at Atlanta in the US tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian time. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: பழையாறை நகரின் வீதிகள் அன்றுவரை என்றும் கண்டிராதபடி அல்லோலகல்லோலமாயிருந்தன. அத்தென்னகரில் ராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனங்கள் திரள் திரளாகப் போய்க் கொண்டிருந்தார்கள். முன்னால் இருந்தவர்கள் பின்னால் வந்தவர்களால் மோதப்பட்டு வாசற்காவல் புரிந்த சேவகர்களை தள்ளி கொண்டு உள்ளே புகுந்தார்கள். அவ்வளவுதான். காவேரி கரையில் சிறிய உடைப்பு எடுத்தாலும் வரவரப் பெரிதாகி வெள்ளம் குபுகுபுவென்று பாய்வது போல ஜனங்கள் நிலாமுற்றத்தில் தடதடவென்று பிரவேசித்தனர். சிறிது நேரத்திற்குள் நிலாமுற்றம் நிறைந்துவிட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சேர்ந்து விட்டார்கள். இப்படி ஜனங்கள் கட்டுக்காவல்களை மீறி நிலாமுற்றத்தில் புகுந்து கொண்டிருந்தபோது ஏற்பட்ட ஆரவாரத்தைத்தான் செம்பியன் மாதேவி மதுராந்தகனோடு பேசிக் கொண்டிருக்கையில் கேட்டார். குமாரனுடன் வாதிடுவதை அத்துடன் நிறுத்திவிட்டு அரண்மனை மேல் மாடத்தில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தெய்வீகக் கலை பொருந்திய அப்பெருமூதாட்டியின் திருமுகத்தையும் கூப்பிய கைகளுடன் அவர் நின்ற சாந்தமான தோற்றத்தையும் பார்த்ததும் அந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவாரம் அடங்கியது. சில வினாடி நேரம் அங்கே நிசப்தம் குடிகொண்டிருந்தது. தாயே, எங்கள் இளவரசரெங்கே, பொன்னியின் செல்வரெங்கே, தங்கள் கண்ணுக்கு கண்ணான அருள்மொழிவர்மரெங்கே என்று அந்த கூட்டத்தில் சில குரல்கள் எழுந்தன. அவ்வளவுதான், அந்த ஜனசமுத்திரத்தில் முன்னைவிட பன்மடங்கு ஆரவாரம் கிளம்பிவிட்டது. செம்பியன் மாதேவி ஒன்றும் புரியாதவராக திகைத்து நின்றார். பழையாறை மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருந்த பொன்னியின் செல்வனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துவிட்டது என்பதை மட்டும் அறிந்தாள். அது என்ன ஆபத்து, எப்படி நேர்ந்தது? பழுவேட்டரையர்களே ஏதேனும் விபரீதமான காரியம் செய்து சோழகுலத்துக்கும் மதுராந்தகனுக்கும் அழியாத பழியை உண்டாக்கிவிட்டார்களோ? இச்சமயத்தில் தஞ்சாவூர் தூதர்கள் இடித்து பிடித்து ஜனங்களை தள்ளி கொண்டு முன்னால் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்த சேவகர்களில் ஒருவன், பெருமாட்டி, இவர்கள் தஞ்சாவூரிலிருந்து முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றார். செம்பியன் மாதேவி ஜனக்கூட்டத்தை பார்த்து கையமர்த்திவிட்டு தூதர்களை நோக்கி,
4: என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்?

0: என்று கேட்டார். தாயே, மிகத் துயரமான செய்தி கொண்டு வந்திருக்கும் அபாக்கியசாலிகள் நாங்கள். சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரில் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு கப்பலில் வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் சுழிக்காற்றில் கப்பல் அகப்பட்டு கொண்டு விட்டது. துணையாக வந்த கப்பல் உடைந்து முழுகிவிட்டது. அதிலிருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்தார். பிறகு அகப்படவில்லை. கடலிலும் கடற்கரையெங்கும் தேடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. சக்கரவர்த்தியும் மலையமான் மகளாரும் இச்செய்தியை கேட்டு பெருந்துயரில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தங்களையும் மதுராந்தகத் தேவரையும் இளைய பிராட்டியையும் உடனே புறப்பட்டு தஞ்சைக்கு வரும்படி சக்கரவர்த்தி எங்கள் மூலம் செய்தி அனுப்பியிருக்கிறார். இவ்வாறு தூதர்கள் கூறியது செம்பியன் மாதேவியின் காதிலும் விழுந்தது. அதே சமயத்தில் ஜனக்கூட்டத்தின் செவிகளிலும் விழுந்தது. செம்பியன் மாதேவியின் கண்களில் நீர் தாரை தாரையாகப் பெருகியது. அதை பார்த்த ஜனங்கள் மேலும் ஓ என்று கதறினார்கள். கூட்டத்தில் முன்புறம் இருந்தவர்களில் ஒருவர், தாயே, தாங்கள் தஞ்சை போகக்கூடாது. இளைய பிராட்டியும் தஞ்சைக்கு போகக்கூடாது. சக்கரவர்த்தியை இங்கே வரும்படி செய்ய வேண்டும் என்று கூவினார். பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கிவிட்டார் என்பது பொய். பழுவேட்டரையர்கள்தான் அவரை கொண்டிருப்பார்கள் என்றார் இன்னொருவர். மதுராந்தகரும் இனி தஞ்சைக்குப் போகக்கூடாது, இங்கேயே இருக்க வேண்டும் என்று இன்னொரு குரல் கேட்டது. இளைய பிராட்டி எங்கே? அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று குரல்கள் கூவின. செம்பியன் மாதேவி தம் அருகிலிருந்த செடிகளில் ஒருத்தியை பார்த்து இளவரசியை அழைத்து வரச் சொன்னார். கீழே கூட்டத்தில் கலந்து நின்று கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானும் அதே சமயத்தில் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். பழையபடி குறுக்கு வழியில் விரைவாகச் சென்று குந்தவை தேவி வானதியை மூர்ச்சை தெளிவித்துக் கொண்டிருந்த கொடிவீட்டை கண்டுபிடித்தான். வந்தியத்தேவனிடம் இளைய பிராட்டி கூறிய கடைசி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே சென்று அரண்மனை முற்றத்தில் நடக்கும் அமர்க்களத்தை பற்றி அறிவித்தான். இளைய பிராட்டி வானதிக்கு சைத்யோபச்சாரம் செய்யும் வேலையை பணிப்பெண்களிடம் ஒப்புவித்துவிட்டு அவசரமாக கிளம்பினாள். இளைய பிராட்டி குந்தவை தேவி அரண்மனை மேல்மாட முகப்பில் செம்பியன் மாதேவியின் அருகில் நெருங்கிய போது அந்த மூதாட்டியின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுவதை கவனித்தாள். அந்த காட்சி குந்தவையின் கண்களிலும் கண்ணீர் பெருகச் செய்தது. இதை கண்ட ஜனசமூகம் மேலும் துயர சாகரத்தில் மூழ்கியது. பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கவில்லை. பழுவேட்டரையர்கள் கொன்றுவிட்டார்கள். அவர்களை பழிக்குப் பழி வாங்க வேண்டும். சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருக்கின்றார்கள். அவரை விடுவித்து அழைத்து வர வேண்டும். இளவரசி கட்டளையிட்டால் இந்த கணமே நாங்கள் புறப்படச் சித்தமாயிருக்கிறோம். இவ்வாறெல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் இளைய பிராட்டியை பார்த்து கூறினார்கள். குந்தவையின் மனம் தீவிரமாகச் சிந்தித்தது. இளவரசர் உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையை இப்பொழுது வெளியிடக்கூடாது. ஆனால் ஜனங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி தோன்றியது. கண்ணில் பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டு ஜனக்கூட்டத்தின் முன்வரிசையில் நின்றவர்களை இளவரசி நோக்கினாள். அதற்குள் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் அங்கே வந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆழ்வார்க்கடியானை பார்த்து இளைய பிராட்டி மேலே வரும்படி சமிக்ஞை செய்தாள். ஆழ்வார்க்கடியான் அவ்விதமே மேலே ஏறிச் சென்றான். அவனிடம் குந்தவை மெல்லிய குரலில் ஏதோ கூறினாள். ஆழ்வார்க்கடியான் ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். இடிமுழக்கம் போன்ற பெரிய குரலில் கூறினான்,
1: பொன்னியின் செல்வர் இறந்திருப்பார் என்று இளைய பிராட்டியினால் நம்ப முடியவில்லை. முன்னொரு சமயம் காவிரித்தாய் இளவரசரை ஏந்தி காப்பாற்றியது போல சமுத்திரராஜனும் அவரை காப்பாற்றியிருப்பான் என்று நம்புகிறார். நிமித்தக்காரனை கேட்டதில் அவனும் அப்படியே சொல்கிறானாம். இளவரசரை தேடி கண்டுபிடிக்க இளைய பிராட்டி தக்க ஏற்பாடு செய்வார். உங்களை எல்லாம் நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி போகும்படி கேட்டுக்கொள்ளுகிறார்.
0: இதை கேட்டதும் அந்த ஜனக்கூட்டத்தில் ஒரு பெரிய ஆசுவாச நெடுமூச்சை போன்ற சத்தம் எழுந்தது. நிமித்தக்காரன் எங்கே? அவன் வாயினால் நாங்களும் அந்த நல்ல செய்தியை கேட்கிறோம் என்றார் ஒருவர். இதுதான் சமயம் என்று வந்தியத்தேவன் தாவி குதித்து மேல் மாடத்துக்குச் சென்றான். ஆழ்வார்க்கடியான் அருகில் போய் நின்று கொண்டு, இளவரசருக்கு பெரிய கண்டம் நேர்ந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய உயிருக்கு அபாயம் ஒன்றும் நேரவில்லை. விரைவில் கிடைத்து விடுவார் என்றான். உனக்கு எப்படி தெரியும் என்றது ஒரு குரல். நான் நிமித்தக்காரன். கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து அறிந்து கொண்டேன். நிமித்தங்களை பார்த்து தெரிந்து கொண்டேன். பொய், நீ சொல்வது பொய். நீ நிமித்தக்காரன் அல்ல, நீ ஒற்றன் என்றது அதே குரல். வந்தியத்தேவன் அந்த குரலுக்கு உரியவனை கவனித்து பார்த்தான். அவன் வைத்தியர் மகன் என்பதை அறிந்து கொண்டான். பைத்தியக்காரா, என்னையா ஒற்றன் என்று சொல்லுகிறாய்? நான் ஒற்றனாயிருந்தால் யாருடைய ஒற்றன் என்று கேட்டான். பழுவேட்டரையர்களுடைய ஒற்றன் என்று வைத்தியர் மகன் பழிச்சென்று மறுமொழி கூறினான்.

0: நான். என்ன சொன்னாய் என்று வந்தியத்தேவன் கர்ஜித்தான். ஜனங்கள் கீழே நின்ற நிலா முற்றத்திலிருந்து வந்தியத்தேவன் நின்ற மேல் மாடம் 12 அடி உயரத்தில் இருந்தது. அதை அவன் பொருட்படுத்தாமல் மேல் மாடத்திலிருந்து வைத்தியர் மகன் மேல் பாய்ந்தான். இருவருக்கும் துவந்த யுத்தம் ஆரம்பமாயிற்று. சண்டையென்றால் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் வேடிக்கை பார்ப்பதில் பிரியம் உண்டல்லவா? வந்தியத்தேவனுக்கும் வைத்தியர் மகனுக்கும் சண்டை நடந்த இடத்தைச் சுற்றி இடைவெளி விட்டு ஜனங்கள் வட்ட வடிவமாக நின்று வேடிக்கை பார்க்கத் தொடங்கினார்கள். மேல் மாடத்தில் இருந்தவர்கள் கவலையுடன் அதை நோக்கினார்கள். ஜனக்கூட்டத்தில் பெரும்பாலோர் விஷயம் இன்னதென்று தெரிந்து கொள்ளாமலே முன்னைவிட அதிக கூச்சல் போடத் தொடங்கினார்கள். இந்த சமயத்தில் வாசற்பக்கத்திலிருந்து சங்கநாதமும் கொம்புகளின் முழக்கமும் கேட்டன. முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வருகிறார், வழிவிடுங்கள் என்ற குரல் முழக்கமும் கேட்டது. அந்த பெருங்கூட்டத்தில் முதன் மந்திரிக்கு தானாகவே வழி ஏற்பட்டது. முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த பல்லக்கு நிலாமுற்றத்தில் கூடியிருந்த ஜனக்கூட்டத்தை பிளந்து வழி ஏற்படுத்தி கொண்டு வந்தது. இருபக்கமும் விலகி நின்ற மக்கள் முதன் மந்திரியிடம் தங்களுடைய மரியாதையை தெரிவித்துக் கொண்டார்கள். பலர் இளவரசரை பற்றிய தங்கள் கவலையையும் வெளியிட்டார்கள். முதன் மந்திரியும் கவலை தேங்கிய முகத்துடனேதான் தோன்றினார். ஆனால் இரு கைகளையும் தூக்கி ஜனங்களுக்கு ஆறுதலும் ஆசியும் கூறும் பாவனையில் சமிக்ஞை செய்து கொண்டு சென்றார். அரண்மனை கட்டிடத்தின் முகப்பை அடைந்ததும் பல்லக்கு கீழே இறக்கப்பட்டது. முதன் மந்திரி வெளிவந்து முதலிலே மேலே நோக்கினார். பெரிய ராணியும் இளவரசியும் அங்கே நிற்பதை பார்த்து வணக்கம் செலுத்தினார். பிறகு துவந்த யுத்தம் நடந்த இடத்தை நோக்கினார். இவ்வளவு நேரம் தங்களை சுற்றி நடப்பது ஒன்றையுமே தெரிந்து கொள்ளாமல் வந்தியத்தேவனும் பினாகபாணியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் இதற்குள் இறங்கி வந்து முதன் மந்திரியின் காதருகில் ஏதோ சொன்னான். அவர் தம்முடன் வந்த சேவகர்களை பார்த்து, அரண்மனை முற்றத்தில் கலகம் செய்யும் இந்த முரடர்களை உடனே சிறைப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார். சேவகர்களுடன் ஆழ்வார்க்கடியானும் கூட்டத்தை பிளந்து கொண்டு சென்றான். சண்டை போட்ட இருவரையும் சேவகர்கள் கைப்பற்றி அவர்களுடைய கைகளை வாரினால் பிணைத்தார்கள். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை நோக்கி ஜாடை செய்யவே அவன் தன்னை சிறைப்படுத்தும் போது சும்மா இருந்தான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பழையாறை வீதிகளில் எழுந்த கொந்தளிப்பை பார்த்தோம். வாலிபர்கள் கழியோடு கழிய தட்டிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் வந்தாங்க. இதையெல்லாம் எதிர்பார்த்திருந்த தனாதிகாரி, தஞ்சாவூர்லிருந்து செய்தி எப்படியெல்லாம் உருமாறி பழையாறைக்கு வருது பாருங்க. அருள்மொழிவர்மர் கோடிக்கரைக்கு வந்துகிட்டு இருந்த கப்பல் சுழிக்காற்றில் அகப்பட்டுக்கிட்டது. துணையாக வந்த கப்பல் உடைஞ்சு மூழ்கிட்டது. அதுல இருந்தவர்களை காப்பாத்த இளவரசர் கடல்ல குதிச்சார். அவரை தேட கடல்லையும் கடற்கரை எங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பெரிய அளவில் இருக்கிற விஷயங்களை கப்பலுக்கும் அதை தாங்குற கடலுக்கும் ஒப்பிடுவாங்க. கப்பலை விட பெருசு, கடலை விட ஆழம் இந்த பொய். எதுக்கு ஒப்பிடுறது? போகட்டும், எத்தனை நாள் நிற்குதுன்னு பார்ப்போம். இந்த பகுதியில் இடம்பெற்ற சொற்கள், சொல் விளையாட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். நிசப்தம், ஒலி இல்லாத நிலை, அமைதி. சப்தம், ஒலி, நிஸ் என்கிற முன்னொட்டு இணைஞ்சு எதிர்மறை பொருளை தருது. இதே போல அப, அவ, நிஷ், நிர், வி இந்த உபசர்க்கங்கள், அதாவது முன்னொட்டுகள் இணைஞ்சு உருவாக்குற தொடர்கள் சில. கீர்த்தி, அபகீர்த்தி. மானம், அவமானம். காரணம், நிஷ்காரணம். விக்னம், நிர்விக்னம். ரக்தி, இதன் பொருள் பற்று, ஆசை. விரக்தி, பற்றின்மை. கல்கியின் சொல் விளையாட்டு திறமையையும் அவ்வப்போது அனுபவிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? ஒற்றன்னு குரல் கேட்குது. வல்லவரையன் கோபத்தோட பார்க்குறான் வைத்தியர் மகன். முந்தைய பகுதியில் தத்துவம் பேசி அந்த பினாகபாணியை ஏமாத்திட்டு போன வந்தியத்தேவனை நார்ச்சந்தியில் பிடிச்சிட்டது நினைவிருக்கும். மறுபடியும் தப்பிக்க பார்த்து, நீ உளறுவதிலிருந்தே நீ பைத்தியம்னு தெரியுதே, நான் வந்தியத்தேவன். நான் பைத்தியம் இல்லை, உன்னோட கோடிக்கரை வரை வந்த வைத்தியன்னா பினாகபாணி. இன்னும் நிறைய பார்க்க போறோம். பினாகபாணிக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையே துவந்த யுத்தம் தொடங்கியதுமே நிலைமையை மறந்து மக்கள் கூட்டம் வேடிக்கை பார்த்தத வெகுஜன உளவியல் என்கிற நோக்குல இத்துணை நேர்த்தியா சித்திரிக்கிறார் பாருங்க. ஏன் இலங்கையில இதே உத்திய கையாண்டு அருள்மொழிவர்மர் பட்டாக்கத்தி சண்டைக்கு வல்லவரையன் இழுத்தாரே, கூட்டு நடத்தையில தனித்துவ இழப்பு எப்படியோ கலந்துடுது. சண்டையிட்ட அந்த ரெண்டு

0: பேரின் கைகளையும் வாரினால் பிணைத்தார்கள்னு கேட்டோம். வார் என்ற சொல் கயிறு, கட்டுதல் இப்படி பொருள் தரும். இதுக்கான மேற்கோள், தின்வார் விசித்த முழவோடு மலைபடுகடாம். நல்லது, சந்திப்போம் அடுத்த பகுதியில்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்த

0: ஒவ்வொர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
0: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
2: ஆம் நேரிலே, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு ரசிக்கலாம். இனி ஒரு திரைப்பாடல், சங்கர் மகாதேவன், கே எஸ் சித்ரா குரல்களில் பொன்னியின் செல்வன்.

0: நேரம் 6:59:55. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் 2ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம் முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்தியா பிரிட்டன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவினுடைய ஏற்றுமதிகளில் 99% பொருட்களுக்கு வந்து எந்த விதமான வரியுமே இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களில் கிட்டத்தட்ட 90% பொருட்களுக்கு இந்த விதமான வரிகள் இல்லை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம். இதன் மூலமாக நம்முடைய நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம சொல்லக்கூடிய GDP-யே வந்து 0.13% அளவுக்கு வளரும் என்று நாம கருதுறோம். இந்தியா தரப்புலயும் இதுக்கு வளர்ச்சி இருக்கும், பிரிட்டன் தரப்புலயும் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பார்க்கிறோம்.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது

செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவக் கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுதொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதி வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி இது தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தவேகாவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை ஓய்வு பெற்றோருக்கு வழங்கிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2003ஆம் ஆண்டு முதல் பணியில் சேர்ந்து 2025ஆம் ஆண்டு வரை ஓய்வு பெற்ற அனைவருக்கும் இடைக்கால ஓய்வூதியம் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். தேனி மாவட்டத்தில் ஈரநில கண்காணிப்பு குழுவினருக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் தொகை விழிப்புணர்வு தின பேரணி இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரி

0: 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் கஞ்சனும், 54 கிலோ எடைப்பிரிவில் ஜாய்ஸ்ரீ தேவி சிரோமும், 60 கிலோ எடைப்பிரிவில் சஹத்தும், 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும், 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஸ்ரீகாந்தும், 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராச்சி டோகாஸும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும், நிகிதா சந்த், காஜல், முஷ்கன் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் இரண்டாவது இடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹினி தேவ்பா, தீக்ஷா, சந்தியா பிஷ்ணோய் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வரும் 27 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2 தேதி வரை அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது மனதில் நின்றவை. முதலில் யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக உதித் நாராயணன் பாடியிருக்கும் பாடல்.
2: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காய்கறி பயிர்களில் எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி எரிச்சு கொள்வது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி, அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். காற்றோட்டம், சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
0: காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நிறைவாக திருப்பாச்சி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தர் உமாரமணன் பாடியிருக்கும் பாடல்.

நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 8:15 ஒடிசா பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகந்நாதரின் வருடாந்திர ரத யாத்திரையின் தொடக்க விழா குறித்த முன்னோட்ட நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாளை முற்பகல் 11:10 ஒடிசா பூரி ஜெகந்நாதர் ஆலய வருடாந்திர ரத யாத்திரையின் முதல் கட்டத்திற்கான வர்ணனை இந்தி மற்றும் ஆங்கிலத்திலும், இரண்டாம் கட்ட வர்ணனை பிற்பகல் 3:10 இந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்றிரவு 9:30 அரங்கி இசையில் UP ராஜு அவர்களின் மாண்டலின் இசை இடம்பெறும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷவாணி மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ரகுராஜா.
1: மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறையின் சார்பாக உலக மக்கள் தொகை 2026 விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு ரத இயக்கத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு அன்பழகன் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற அனைவரும் மக்கள் தொகை விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். இப்பேரணியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சுமார் 100 மேற்பட்ட அரசு செவிலியர் கல்லூரி மாணவிகள், தனியார் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள், இந்திய குடும்ப நல சங்கத்தின் கிளை மற்றும் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது பேசிய அமைச்சர், மதுரை ரேஸ்கோர்ஸ் காலனியில் சிதிலமடைந்த நிலையில் அமைந்துள்ள 198 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும், DRO காலனியில் சிதிலடைந்துள்ள 174 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும், சொக்கிகுளம் காலனியில் இதேபோன்ற நிலையில் உள்ள 132 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும் இடித்துவிட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய வாடகை குடியிருப்புகளை கட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 2026 நிதியாண்டிற்கான மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிசாந்த் கிருஷ்ணா மற்றும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் அவற்றின் நோக்கங்கள் மாவட்ட அளவில் சரியாக நிறைவேற்றப்படுவதை கண்காணித்து உரிய ஆலோசனைகள் வழங்குவது மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் முதன்மையான பணியாகும் என்றும், இத்திட்ட பணிகளை செயல்படுத்தும் போது ஏற்படும் இடர்களை சரியான நேரத்தில் களைந்து அதற்கான தீர்வுகளை கண்டு பணிகளை சிறப்பாக நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு வழிகாட்டியாக இக்குழு செயல்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் பொருட்டு இக்கூட்டம் காலாண்டிற்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாநகராட்சி அறிஞர் அண்ணா மாளிகையில் மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார் தலைமையில் நமஸ்தே திட்டத்தின் மூலம் மாநகராட்சி பாதாள சாக்கடை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரம் கிராமத்தில் நடைபெற்று வரும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களின் விவரங்கள் மொபைல் செயலி மூலம் துல்லியமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும், நிலத்தின் இருப்பிட விவரங்கள் மற்றும் பயிர் வகைகள் சரியான முறையில் பதிவு செய்யப்படுகிறதா என்பதை குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மேலும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை காலதாமதமின்றி முழுமையான துல்லியத்துடன் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளை கொண்டு வரும் வேளாண் விளைபொருட்களின் தரம், எடை, பரிசோதனை, ஏலம் நடைபெறும் நடைமுறைகள், சேமிப்பு வசதிகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் குறித்தும் பார்வையிட்டு ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பாக செயல்பட்டு வரும் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தையும் ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியை தினமும் ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகின்றனர். அதன்படி

0: இந்த பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சுற்றுலாத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வனத்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட 32 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மதுரை மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ஆவின் உள்ளிட்ட அரசு சார்பு நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றின் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் வகையில் அரங்குகள் இங்கு இடம்பெற்றுள்ளன. அதேபோல் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த தனியார் விளையாட்டு மற்றும் கேளிக்கை அரங்குகளும் இங்கு இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் 14 துவங்கி வரும் 31 தேதி வரை நிறைவடையும் அந்த அரசு பொருட்காட்சியில் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் சிறப்பு வாய்ப்பாக அமைந்துள்ளதால் பொதுமக்கள் தொடர்ந்து வருகை தந்து பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ரகுராஜா. நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 பசுமை சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்த இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவில் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த ஒப்பந்தம் இங்கிலாந்துடனான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வரிவிலக்கு சலுகை கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஜவுளி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் மருந்து உற்பத்தி துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏற்றுமதியாளர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஆயத்த ஆடைகள் ஆகட்டும், அல்லது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், கடல் பொருட்கள், இன்ஜினியரிங் கூட்ஸ், ஆட்டோ காம்பனன்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவு, ரசாயனங்கள், மருந்து பொருட்கள், விவசாய பொருட்கள், இவை எல்லாமே வந்து அங்கே போய் சந்தையில தங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய உண்மையான ஒரு பலனை நாம எங்க பார்க்க போறோம்னா, அடுத்த 2-3 ஆண்டுகளிலே நாம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரிட்டன் சந்தை திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு, அவர்கள் இதை பிரமாதமாக பயன்படுத்தி கொண்டு தங்களையும் வளர்த்துக் கொள்வார்கள், நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் நிச்சயமாக பெருக்கப் போகிறார்கள்.
2: உத்தரப்பிரதேசத்தில் 6 பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 14,400 ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலையின் 19 வாரணாசி சுற்றுச்சாலையுடன் இந்த திட்டம் இணைக்க உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் அந்த வழித்தடத்தில் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்டின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்படி ஒடிஷாவில் பாராதீப் ஹரிதாஸ்பூர் இடையே இரட்டை வழிப்பாதை அமைப்பதற்கும், ஜார்க்கண்டில் ராஜ்கார் சவான் தாங்குவா போசி இடையே 4வது வழித்தடமும் இந்த திட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். 3,907 ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.

0: அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். புதுமை கண்டுபிடிப்புகளும் நவீன இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உரங்கள் சம விகிதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மண் பாதுகாப்பிற்கு விவசாயிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மேக்சிமே பிரிவாட் இப்பேச்சுகளில் பங்கேற்றனர். அரசியல், பொருளாதாரம், முதலீடு, தூய எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 19 தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 5 தேதிக்கு பதிலாக 17 தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பணி அடுத்த மாதம் 8 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெங்களூரு பெருநகர ஒருங்கிணைந்த நகரியம் திட்டத்திற்காக விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு நிலம் கொடுக்க விரும்பாத விவசாயிகள் அப்பகுதிகளில் தொடர்ந்து வேளாண் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். மணிப்பூரில் அரசு நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கிம்சந்த் சிங் கூறியுள்ளார். மணிப்பூர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று இம்பாலில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூரத்தின் நிவாரணப் பணிகளுக்காக 550 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காந்தி நகரில் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி, வெள்ள பாதிப்பு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று கூறிய துணை முதலமைச்சர் அதுகுறித்த விவரங்களையும் வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் திரு பிரவீர் ரஞ்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கான வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார். யாத்ரீகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் பாதுகாப்பு படையின் ஒருங்கிணைப்பு குறித்தும் திரு பிரவீர் ரஞ்சன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசார் கானோவை வென்றார். 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தினி அபாரமாக ஆடி சதமடித்து 196 ரன்னுடனும் குஷ் பட்டேல் 3 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். சாகர் விற்கும் சதமடித்து 134 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை

சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் குஞ்சானும், 54 கிலோ எடைப்பிரிவில் ஜோய்ஸ்ரீ தேவி சிரோமும், 60 கிலோ எடைப்பிரிவில் சாகத்தும், 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும், 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஷியோகாந்தும், 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராச்சி தோகாசும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு

0: முடிவுக்கு வந்துள்ளது. வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஆறு வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். பண்ணை செய்தி. ஓர் அறிவிப்பு. காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருக்கச்சூர் கிராமத்தில் கால்நடைகளில் கட்டி தோல் நோய் பாதிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகிலுள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை கிளை நிலையங்களை அணுகி கட்டி தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சில வேளாண் ஆலோசனைகள். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி லிட்டர் அல்லது அசாட்ராக்டின் 2 மில்லி லிட்டர் 1 லிட்டருக்கு 1 மில்லி லிட்டர் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைட் துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்பு உள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஃப்ரொன்பாஸ் 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளித்திடுமாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் இதனை செய்ய வேண்டும். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4

கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். தற்பொழுது நிலைவரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கறிகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:29:55. இனி கேட்கலாம்

0: பவுனு, அம்மா பேசுறமா.
1: சொல்லுங்கம்மா, எங்க இருக்கீங்க?
0: நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேம்மா. நான் ரயில்ல இருந்து இறங்கினதும் உனக்கு போன் பண்றேன்.
1: சரிங்கம்மா, கவனமா பாத்து வாங்கம்மா.
2: அடடே மருதாணி, இந்த பிள்ளையும் ட்ரெயினுக்கு தான் காத்துட்டு இருக்கு. எங்க கிளம்பிடுச்சு? கையில வேற பையெல்லாம் இருக்கு. ஊருக்கு எங்காவது போகுதோ? சரி சரி, நேரா போய் பேசுவோம். மருதாணி, என் புள்ள மருதாணி.
0: பொன்னி, நீயும் ட்ரெயினுக்கு தான் வாரியா?
2: ஆமாம் புள்ள, என் நாத்தனார் வீட்டில் விசேஷம் வச்சிருக்காங்க, அதுக்காக திருவள்ளூர் போறேன் புள்ள.
0: அப்படியா சேதி? பரவாயில்ல பொன்னி, நீ வந்தது நல்லதா போச்சு. பேச்சு துணைக்கு யாரும் கூட வரலன்னு நினைச்சேன், இப்ப நீ வந்துட்ட.
2: பேசுவோம் பேசுவோம் புள்ள. ஆமா, நீ எங்க புறப்பட்ட மருதாணி?
0: அதோ புள்ள, என் சின்ன மக பவுனை பார்க்க அவங்க ஊருக்கு போறேன். புள்ளைய கட்டி கொடுத்து 2 மாசம் ஆச்சு புள்ள. பவுனு நினைப்பாவே இருக்கு. அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன்.
2: அப்படியா புள்ள, ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து துரு துருன்னு உன் கூடவே இருப்பா பவுனு. சத்த நேரம் நீ இல்லைன்னா கூட பொன்னியக்கா அம்மாவை பார்த்தீங்களான்னு தேடிட்டு வரும் அந்த புள்ள. அம்புட்டு பாசமாச்சே.
0: ஆமா ஆமா, பிள்ளைகளை வளர்த்து கரை சேர்க்கறது தானே பெரிய கடமை.
2: நிச்சயமா மருதாணி. ஆமா, மாப்பிள்ள விவசாயம் பார்க்கறதா சொன்னியே, இப்ப என்ன பயிர் பண்ணிட்டு இருக்காரு?
0: பொன்னி, காய்கறி செடிகளை தான் வளர்த்துக்கிட்டு வராரு.
2: அட, இது என்ன? பொதுவா எல்லாரும் நெல் பயிர் பண்றதா நான் பார்த்திருக்கேன், அவர் என்ன காய்கறி செடிகளை வளர்க்கறதா சொல்லுற? அதுல நல்ல மகசூல் கிடைக்குமா புள்ள? அதோட காய்கறி செடிகள்ல நோய் தாக்குதல் வராது?
0: இங்க பாரு புள்ள, விவசாயம் பார்க்கற எந்த பயிரா இருந்தாலும் அதுல பிரச்சனைக வரதா செய்யும். ஆனா அது பத்தின முழு விவரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யாரு ஒருத்தர் அதை முறையா கடைபிடிச்சு வேளாண்மை பாக்குறாங்களோ அவங்களுக்கு எப்பவும் ரெட்டிப்பு லாபம் தான் புள்ள. அந்த வகையில என் மருமக புள்ள காய்கறி பயிரை சிறப்பா வளர்த்துட்டு வராரு.
2: அப்படியா மருதாணி? ஆமா, இத பத்தின விவரங்களை எல்லாம் அவரு எங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு? ஏன் கேக்குறேன்னா, என் தம்பி ராசு வேலை இல்லாம வீட்டில தான் இருக்கான். எங்களுக்கு தெக்கால கொஞ்சம் நிலம் இருக்கு. விவரங்க தெரிஞ்சா அவனுக்கும் சொல்லுவேல்ல, அது அவன் வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும். அதான் கேட்டேன் புள்ள.
0: அதுக்கு என்ன, விவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: எப்படி புள்ள, யார் சொல்லுவாங்க?

0: இங்கே பாரு பொண்ணி, என் மருமகிட்ட இதை பற்றி நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன்.
1: அதுக்கு அவர் என்ன சொன்னார்?
0: சொல்கிறேன் பிள்ள, இன்னைக்கு காய்கறி சாகுபடியில் நான் சிறப்பாக இருக்க காரணமே நம்ம வானொலி தான். அதில் வர விவசாய நிகழ்ச்சியில் கேட்டு தான் விவசாயம் பார்க்குறேன்னு சொன்னார்.
1: மருதாணி, நீ சொல்கிறத கேட்கும் போதே வானொலியில் காய்கறி செடி பற்றின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
0: அதுக்கு என்ன, இப்பவே என் கைபேசியில வானொலி நிகழ்ச்சியை வைக்கிறேன், கவனமா எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ புள்ள.
1: சரி மருதாணி.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்த திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: காய்கறி பயிர்களில் குறிப்பாக குளிர்காலங்களில் நோய்களுடைய தாக்கம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். காய்கறி பயிர்களில் கிட்டத்தட்ட 30% அளவுக்கு விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் வந்து தாக்கும். ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ரசாயன மருந்துகள் அதிக அளவில் பயன்படுத்துறது மூலமாக சுற்றுப்புற சூழல், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு, அது மட்டும் இல்லாமல் மண் வளம், இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகளை வந்து சந்திக்கிறதுனால நம்ம ஒருங்கிணைந்த முறையில் பயிர் பாதுகாப்பு யுக்திகளை வந்துட்டு கையாளணும். குறிப்பாக நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, பூஞ்சான கொல்லிகளுடைய தேவையை வந்துட்டு குறைக்கிறதும், அதே மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபடு அடைவதை வந்துட்டு தவிர்க்கணும், பாதுகாப்பான உணவை வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குறைந்த செலவில் வந்துட்டு நம்ம நோய் நிர்வாகத்தை வந்துட்டு செய்யணும். இதுதான் முக்கியமான நம்மளுடைய நோக்கம். இதில் என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் வந்துட்டு தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்றல்கள் நோயின்ட்டு சொல்லுவாங்க. இந்த நாற்றல்கள் நோய் குறிப்பாக நாத்தங்களில் கொத்து கொத்தாக வந்துட்டு நாற்றுகள் வந்துட்டு இறந்துடும். குறிப்பாக எப்படி இதனுடைய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாற்றும் நாற்றுடைய தண்டும் மண்ணும் இணையிற இடங்களில் வந்துட்டு ஒரு சின்ன வாட்டர் சோக்டு லீஷன்ட்டு சொல்லுவாங்க வந்துட்டு, அதாவது வந்துட்டு ரொம்ப வெட்டான வந்துட்டு புள்ளிகள் வந்துட்டு ஈரமான வந்துட்டு நிலையில் இருந்துன்றப்போ அந்த இடத்துல வந்துட்டு பூஞ்சானத்துடைய பாதிப்பு அதிகமாகி அந்த நாற்று வந்து முழுமையாக, அதாவது சாய்ஞ்சு வந்து இறந்துடும். அடுத்த நோயின்ட்டு பார்த்தோம்னா ஆல்டர்னேரியா இலைக்கருகள் நோயின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது இலைக்கருகள் நிறைய பூஞ்சானங்கள் உற்பத்தி செஞ்சாலும் இந்த ஆல்டர்னேரியா மூலம் வரக்கூடிய இந்த நோயானது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். இதில் சின்ன சின்ன புலிகள் ஒழுங்கில்லாத வடிவத்தில் ஆரம்பித்து இலை முழுக்க வந்து பரவி அந்த பழுப்பு நிற புள்ளிகளாக வந்துட்டு உருமாறும். அந்த புள்ளிகளுக்கு இடையில வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா வளையம் வளையமாக, அதாவது ரிங் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். இதுவுமே வந்து தாக்கப்பட்ட இலைகள்லாம் வந்துட்டு குறுகிய காலத்திலே வந்துட்டு காஞ்சி கீழே கொட்டிடும். அதனால் பயிருடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சிடும். அடுத்தது பின்கருகள் நோயின்ட்டு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான காய்கறி பயிர்கள்லையும் தக்காளியிலையும் வந்துட்டு அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபைட்டோப்தோரான்ற இந்த பூஞ்சானமானது, அதாவது சின்ன சின்ன புள்ளிகளாக வந்துட்டு தண்டு பகுதி இலைகளில் உருவாகி அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதிக இடைவெளியில் வந்துட்டு பரவி முழுமையாக வந்து பயிரை வந்துட்டு பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஸோ இதன் மூலமாக வந்துட்டு மிகப்பெரிய விளைச்சல் இழப்பை வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இலை புள்ளி நோய் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக மிளகாய், மற்ற பந்தல் பயிர்களில் இந்த இலை புள்ளி நோய் பாதிப்பை ஏற்படுத்தும். இது வட்ட வடிவத்தில் சின்ன சின்ன புள்ளிகள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இலை முழுக்க வந்துட்டு பரவும். ஸோ இதனுடைய பாதிப்பும் அதிக அளவில் இருக்கும் விவசாயிகளுக்கு, குறிப்பாக குளிர்காலங்களில். அடுத்தது வேரழுகள். இது முழுமையாக பயிர் முழுக்க வந்துட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதனுடைய வேர்பகுதியை வந்துட்டு அழுக செய்யும் இந்த பூஞ்சானம். இந்த வேரழுகள் நோய்க்கு உள்ளான பயிரை வந்து பிடுங்கிறப்போ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம கையோடு வந்துடும். அதனுடைய தண்டு பகுதியை நம்ம பார்க்குறப்போ நார் நாராக வந்து நமக்கு பிரிஞ்சிட்ருக்கிறத வந்துட்டு பார்க்கலாம். அதே மாதிரி வாடல் நோய், வாடல் நோய் பூஞ்சானம் மூலமாகவும் பாக்டீரியாக்கள் மூலமாகவும் வரக்கூடிய நோய்கள் இருக்குது. இதில் இந்த பூஞ்சானம் பாக்டீரியாவால் எந்த காரணியால் வந்தாலும் அதனுடைய தண்டு பகுதியில் சத்துக்கள் வந்து கடத்தக்கூடிய பகுதியில் இந்த பூஞ்சானம் வளர்ந்து இந்த சத்துக்கள் போகிறத வந்துட்டு தடுக்கும். இதனால் மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் வாடி வதங்கிடும். நம்ம செடியை இழுக்கிறப்போ ரொம்ப இலகுவாக வந்துட்டு வராது. வேர்பகுதி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தும். அடுத்தது நமக்கு மிக முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நச்சுயிரி நோய்களான இலை முடக்கு வைரஸ், அடுத்தது இந்த மஞ்சள் தேமல் நோய், அடுத்தது புள்ளி வாடல் நோயின்ட்டு சொல்லக்கூடிய இந்த நோயும் தக்காளியில் வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.

இதனுடைய அறிகுறிகள்லாம் பார்த்தோம்னா ஒழுங்கில்லாத இந்த பச்சை நிறத்துலையும் மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும். இலைகள் வந்து ஒரு மாதிரி வந்து வளைஞ்சிருக்கும், அதாவது குடை மாதிரி மாறிட்டுருக்கும். இலையுடைய அளவு வந்துட்டு சிறுத்து போயிட்டுருக்கும். ஒரு முடிக்கொத்து மாதிரியான ஒரு அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்தும். அதே மாதிரி குட்டையாக வந்துட்டு இருக்கிறது அறிகுறிகளை வந்துட்டு ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து கத்திரியில் வந்து சிற்றிலை நோயுடைய பாதிப்பும் அதிகமாக இருக்கும். இதை வந்து பரப்பக்கூடிய இந்த ஜாசிட்னு சொல்லுவாங்க வந்துட்டு தத்துப்பூச்சிகள், இதுவும் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாதிப்புக்குள்ளான செடிகள் பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மையை வந்துட்டு அடைய நேரிடும். அதில் வந்து பூக்களும் காய்கள் வர்றது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக வந்து நமக்கு சாம்பல் நோயின்ட்டு சொல்லக்கூடிய இந்த நோயும் வந்துட்டு பந்தல் பயிர்கள் எல்லா பயிர்கள்லையுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த சாம்பல் நோய் பாதிப்புக்குள்ளான இலைகளில் பார்த்திங்கன்னா இலையுடைய மேற்புறத்தில் வந்து சாம்பல் நிறத்தில் வந்துட்டு பூசண வளர்ச்சியை காணலாம். நம்ம பவுடர் அடித்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த பாதிப்புக்குள்ளான இலைகள் விரைவாகவே வந்து காஞ்சி கீழே கொட்டிடும். காற்று மூலமாக இந்த நோயானது மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு மற்ற இலைகளுக்கு வந்துட்டு பரவிட்டே இருக்கும். அடுத்த முக்கியமான நோயின்ட்டு பார்த்திங்கன்னா அடிச்சாம்பல் நோய். அதாவது இலைகளின் அடிப்புறத்தில் இந்த வெண்மை நிறமான பூசண வளர்ச்சியை வந்துட்டு இது நம்ம பார்க்க முடியும். இந்த அடிச்சாம்பல் நோயுடைய பாதிப்புக்கு வந்த இலைகள் வந்து மேற்பகுதியில் ஒழுங்கு இல்லாமல் அங்கங்கே மஞ்சள் நிறத்தில் திட்டு திட்டாக வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய பாதிப்பும் வந்துட்டு பெரும்பாலான காய்கறிகளில் வந்துட்டு அடிப்பகுதியில் இருக்கும். ஆனால் மிளகாவில் மட்டும் உங்களுக்கு அடிப்பகுதியில் சாம்பல் நோய் தான் வந்துட்டு உங்களுக்கு லெவிலோலான்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானம் வந்து இலையோட அடிப்புறத்தில் வந்துட்டு தாக்கிட்டுருக்கோம். அதை வந்து நம்ம அடிச்சாம்பல் நோயின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அது வந்து சாம்பல் நோயுடைய அறிகுறி தான். அடுத்தது இந்த பழமழுகல் நோயின்ட்டு சொல்லக்கூடிய ஃப்ரூட் ராட், இதுவுமே வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு நீர்ம புள்ளிகளாக வந்துட்டு உருவாகி பழம் முழுக்க வந்து பரவி வந்துட்டு கொட்டிடும். ஸோ இதுவுமே வந்துட்டு பெரிய பாதிப்பை வந்து மிளகாயில் வந்துட்டு ஏற்படுத்தும். இந்த நோய்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை உழவு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கோடை உழவு அஞ்சு கலப்பையோ இல்லாட்டி உளிக்கலப்பையோ பயன்படுத்தி நம்ம செய்கிறப்போ மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் காரணிகள் நேரடியாக சூரிய ஒளியில் வந்துட்டு கொண்டு வரப்பட்டு அது அழிக்கப்படுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு ரகங்களை வந்துட்டு கண்டிப்பாக தேர்வு செஞ்சு வந்துட்டு பயிர் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய புதிய வீரிய ஊட்டு ரகங்கள், நம்ம பல்கலைக்கழகங்கள், அது மட்டும் இல்லாமல் தனியார் ரகங்கள், நிறைய புதிய ரகங்கள் வரக்கூடிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு நம்ம பயிர் செய்கிறதும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பயிர் சுழற்சியை வந்துட்டு கையாளணும். தொடர்ச்சியாக ஒரே காய்கறி பயிர்களை வந்துட்டு சாகுபடி செய்யாமல் மற்ற பயிர்களையும் வந்துட்டு நம்ம மாற்றி பயிர் சாகுபடி செய்கிறப்போ இந்த நோய்களுடைய வரவு வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி மண்ணை வந்து வெப்பமூட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது சாயில் சோலரைசேஷன்ட்டு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம், இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த வெயில் காலங்களில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷீட், மல்ச்சிங் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க வந்துட்டு நிலப்போர்வைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸை வந்து வாங்கிட்டு வந்து நிலம் முழுக்க வந்துட்டு பரப்பிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய மண்ணை வந்து சூடேற்றுறது தான் வந்துட்டு இதனுடைய முக்கியமான தொழில்நுட்பம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 25 டன்னுன்ற அளவில் வந்துட்டு நம்ம தொழு உரம் வந்து பயன்படுத்தலாம். அதோட தொழு உரம் பயன்படுத்த முடியாத விவசாயிகள் மண்புழு உரங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சத்துக்கள் வந்துட்டு மண்ணுக்கு கிடைக்கும். அதனால் அதையும் வந்துட்டு கட்டாயம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பசுந்தாள் மற்றும் பசுந்தலை உரங்கள், நமக்கு சனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரியான பயிர்களை வந்து சாகுபடி செஞ்சோ, அடுத்தது இந்த பசுந்தலை உரங்கள், இந்த வேம்பு புங்கம் இந்த மாதிரியான என்னென்னலாம் பசுந்தலை உரங்கள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து வயலில் இட்டு அதை வந்து மக்க செய்து வந்து பயன்படுத்துறது மூலமாகவும் மண்வளம் கூடும். மண்வளம் கூடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு குறையும். அடுத்ததாக ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோன்ற அளவில் வந்து வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துறதும் நோய் கட்டுப்பாட்டில் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் அதையும் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்ததாக மிக முக்கியமானது, எப்போவுமே ஒரு நோயுடைய பாதிப்பு தென்பட்ட உடனே அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தி அதை எரிச்சு கொள்வது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் பிரைமரி காஸ்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதுதான் வந்துட்டு பாதிப்பினுடைய அறிகுறி. அதிலிருந்து தான் வந்துட்டு மற்ற பயிர்களுக்கு வந்துட்டு பாதிப்பு பரவும். அதனால் அந்த பகுதியை அழிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல இடைவெளி விட்டு வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். எப்போவுமே விவசாயிகள் நெருக்கமாக பயிர் செஞ்சோம்னா அதிக மகசூல் வரும்ன்ற எண்ணத்திலே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யாமல் நல்ல இடைவெளி விடுறது நல்ல காற்றோட்டம் சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். அதனால் பூச்சி நோய்களுடைய பாதிப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். அதனால் நோய் கட்டுப்பாட்டில் இது ஒரு நல்ல தொழில்நுட்பம், அதை விவசாயிகள் செய்யணும். அதே மாதிரி வரப்பு ஓரங்களில் நிச்சயமாக மக்காச்சோளம் இல்லாட்டி சோளம் பயிர்களை வந்துட்டு நம்ம பொறி பயிராக

சாகுபடி செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்த கட்டமாக தேர்வு செஞ்ச விதைகளை வந்துட்டு ஒருவேளை ரசாயனங்களில் விதை நேர்த்தி செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்ம உயிரியல் முறைனா ட்ரைகோடர்மா இல்லாட்டி சூடோமோனாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் பூஞ்சான கொல்லிகளில் பாக்டீரியாக்கள்லையோ பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். இதில் ட்ரைகோடர்மா வெரிடிக்கு 4 கிராம் 1 கிலோ விதைக்கின்ற அளவில் வந்துட்டு நம்ம விதை நேர்த்தி செய்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அடுத்ததாக பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் சூடோமோனாஸ் இல்லாட்டி பேசிலஸ் சப்டிலிஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒரு உயிர் பாக்டீரியாவை தேர்வு செஞ்சு 1 கிலோ விதைக்கு 10 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சோம்னா பயிர் நல்ல எதிர்ப்பு சக்தியோடு வளரும். இந்த இயற்கை சார்ந்த இடுபொருட்கள் கிடைக்காத பட்சத்தில் நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லியான கார்பன் டசிம்ட்டு சொல்லக்கூடிய இந்த கார்பன் டசிமும் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறப்போ நமக்கு மண் மூலமாக வரக்கூடிய பூஞ்சானத்துடைய பாதிப்பை வந்துட்டு குறைக்கலாம். அடுத்த கட்டமாக நடவு செய்கிறப்பவோ இல்லாட்டி நடவு செஞ்ச அடுத்த ஒரு 3 நாட்கள்லேயோ நம்ம ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோவும் இல்லாட்டி ட்ரைகோடர்மா விரிடிக்கு பதிலாக ட்ரைகோடர்மா ஆர்சியானம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவையும் 1 கிலோ ரெண்டையும் வந்து மக்கின எருவோட 1 ஏக்கருக்கு 20-30 கிலோன்ற அளவில் வந்துட்டு மக்கின எரு எடுத்து அதோடு கலந்து ஒரு வார காலம் வந்து நிழலில் வந்து அதை கலந்து வச்சிருந்து 1 வாரம் கழித்து எடுத்து மண்ணில் இடுறப்போ அதனுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். இந்த நுண்ணுயிர்கள் மண் மூலமாக வந்து பயிரில் வரக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால இந்த தொழில்நுட்பத்தை எல்லா விவசாயிகளும் கையாளலாம். 30 நாள் இடைவெளியில் நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறப்போ அதாவது நோய்கள் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி இயற்கை சார்ந்த முறையில் நம்ம கட்டுப்படுத்தணும் நோய்களை அப்படின்னா சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாவை 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராமோ இல்லாட்டி நீர்ம முறையில் கிடைச்சதுன்னா 10 மில்லியோ வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறப்போ நல்ல முறையில் வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். அதே மாதிரி நாத்தங்கால் எப்போ நம்ம விடுறதா இருந்தாலும் மேட்டுப்பாத்தி அமைச்சு பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக வந்து நம்ம நாற்றல்கள் நோய் கட்டுப்பாட்டுக்கு இந்த தொழில்நுட்பத்தை கையாளலாம். அதே மாதிரி காய்கறி பயிர்களுக்கு பொதுவாகவே நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீர் தேங்கக்கூடிய நிலங்களில் நம்ம காய்கறி பயிர்களில் இந்த நோய்களுடைய பாதிப்பு அதிக அளவில் இருக்கும். அதனால் அதையும் வந்துட்டு நம்ம செய்யலாம். அதே மாதிரி வேர் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குறிப்பாக வாடல் நோய், அடுத்தது வேரல்கள் நோய், இந்த மாதிரியான பாதிப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு காப்பர் ஆக்சிக்ளோரின்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன பூஞ்சானக்குள்ளேயே 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு கலந்து வேர் பகுதியில் ஊற்றுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நாற்றல்கள் நோய் தென்படக்கூடிய நாற்றங்களில் இதே காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தை வந்து 3 கிராம்ன்ற அளவில் நம்ம தண்ணியில் கலந்து மேற்புறத்தில் ஊற்றுறது மூலமாகவே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் இந்த தொழில்நுட்பத்தை வந்துட்டு எல்லோரும் பயன்படுத்தணும். இதற்கு அடுத்த கட்டமாக தான் நம்ம ரசாயன பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தலாம். அதில் ஒரு சில பூஞ்சான கொல்லிகள்லாம் நான் வரிசைப்படுத்துகிறேன். அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி விவசாயிகள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். முதல்ல வந்துட்டு பழமழுகள் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக அசாக்சிஸ்டோபின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சான கொல்லி 1 ஏக்கருக்கு 200 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தினோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு மாட்டா டைஃபனகோனசோல்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சான கொல்லி 100 மில்லி 1 ஏக்கருக்குன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பைரோகிளாஸ்ட்ரோபின்ட்டு சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி 1 ஏக்கருக்கு 200 மில்லின்ற அளவில் பயன்படுத்தலாம். அடுத்ததாக சாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக டெபுகோனசோல்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சான கொல்லி 1 ஏக்கருக்கு 200 மில்லி அசாக்சிஸ்ட்ரோபின் பிளஸ் டெபுகோனசோல்ன்ட்டு ரெண்டும் கலந்து கிடைக்கக்கூடிய இந்த பூஞ்சான கொல்லி 1 ஏக்கருக்கு 250 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வைரஸ் பாதிப்பு வரக்கூடிய சிக்கல்களை வந்துட்டு தீர்க்கிறதுக்காக ட்ரைசோடியம் ஆர்த்தோபாஸ்பேன்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயனத்தை 150 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தேர்வு செஞ்ச விதைகளை வந்துட்டு 30 நிமிஷம் அதில் ஊற வச்சு அடுத்து 2-3 டைம் நல்ல தண்ணியில் 30 நிமிஷம் கழித்து வந்துட்டு விதைகளை நல்ல வாஷ் பண்ணிவிட்டு அதாவது கழுவிட்டு நம்ம விதைக்கிறது மூலமாக வைரஸ் நோயுடைய பாதிப்பு வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு குறையும். அதனால் இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த
அதாவது இந்த பின்கருகள் நோயை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு அசாக்சிஸ்ட்ரோபின்ட்டு சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி 200 மில்லியோ அல்லாது அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டைஃபனகோனசோல்ன்ற பெயரில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய இந்த பூஞ்சான கொல்லி 200 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்தது இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக, குறிப்பாக அந்த ஆல்டர்னேரியா மூலம் வரக்கூடிய இலைக்கருகளை கட்டுப்படுத்துறதுக்கு, இலை புள்ளியை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் மான்கோசிப் வந்து 1 ஏக்கருக்கு 500 கிராம் இல்லாட்டி பைரோகிளாஸ்ட்ரோபின் வந்து 1 ஏக்கருக்கு 80

0: இருந்து 100 மில்லியன் அளவுலையும் பயன்படுத்தலாம். குறிப்பாக இலைப்புள்ளியை மட்டும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா குளோரோதலோனில்ன்ற பேரில் வந்துட்டு பூஞ்சான கொல்லி கிடைக்கும். அது வந்து ஒரு ஏக்கருக்கு 300 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்காக அசாக்சிஸ்ட்ரோபின் 200 மில்லி அல்லது மெட்ராஃபென்சோன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயன பூஞ்சான கொல்லி ஏக்கருக்கு 80 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு தெளிப்பு செஞ்சோன்னா நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இந்த காய்கறி பயிர்களில் இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயிகள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கையில் குறிப்பாக ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த சல்ஃபர் இருக்கக்கூடிய பூஞ்சான கொல்லிகளை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் நம்ம இந்த பந்தல் பயிர்களுக்கோ இந்த காலிஃப்ளவர் அப்புறமா முட்டைக்கோஸ் இந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, இயற்கையாகவே அந்த பயிர்களில் சல்ஃபருடைய அளவு வந்துட்டு மிகுதியாக இருக்கிறதுனால இந்த பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துகிறப்போ இலைகள்லாம் கருகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால தான் இந்த பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு பூஞ்சான கொல்லி சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் தொடர்ச்சியாக அதையே வந்துட்டு செய்கிறது நல்லது கிடையாது. அதனால் மாற்றி மாற்றி வந்துட்டு பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துறதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இதுவரை குறிப்பிட்ட இந்த தொழில்நுட்பங்களை அனைத்தையும் பயன்படுத்தி சிறப்பான முறையில் விவசாயிகள் காய்கறி பயிர் சாகுபடி செய்யும்போது அவங்களுக்கு நிச்சயமாக விளைச்சலும் கூடும், செலவு குறையும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: பொன்னி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா?
3: எல்லா விவரங்களையும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன். அதோட அது எல்லாத்தையும் குறிப்போம் எடுத்துக்கிட்டேன்.
2: நல்ல விஷயம் பண்ண புள்ள. எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்க கூடிய உன்னதமான தொழில் தான் நம்ம விவசாய தொழில். அதை நாம சரியா செய்ய இவங்க சொன்ன வழிமுறைகள் பெரிதும் உதவியா இருக்கும்.
3: ஆமாம் புள்ள, சரியா சொன்ன. நான் வீட்டுக்கு போனதும் என் தம்பி ராசுகிட்ட எல்லா விவரங்களையும் எடுத்து சொல்லி நாளைக்கே காய்கறி செடி வளர்க்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லிடுறேன்.
2: ரொம்ப நல்லது பொன்னி. கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுது புள்ள, அதோட மகிமை என்னன்னு.
3: ஆமா மருதாணி, அப்போ புறப்படுறேன். நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு.
2: சரி புள்ள, பார்த்து போ.
3: மருதாணி, இன்னொரு விஷயம், பவுன் ஊருக்கு போயிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிட்டு வா புள்ள.
2: அதுக்கு என்ன, கொண்டு வந்தா போச்சு.

இருக்கு. கம்பு, சோளம், ராகி, நெல் கரும்பு, மக்காச்சோளம், காய்கறி பழங்கள். கம்பு, சோளம், ராகி, நெல் கரும்பு, மக்காச்சோளம், காய்கறி பழங்கள், எந்த காலமும்

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: அங்கக வேளாண்மையில் மண்வளத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இயற்கை வேளாண்மையில் பயிர் சாகுபடி செய்வதற்கு மண்வளம் மிகவும் அடிப்படையான ஒன்றாகும். மண்ணின் வளத்தை பொறுத்தே இயற்கை வேளாண்மையில் சாகுபடி செய்யும் பயிர்களின் விளைச்சல் இருக்கும். எனவே விவசாய பெருமக்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறுவதற்கு முன்பாக மண்வளத்தை அறிந்து குறிப்பாக அங்ககச்சத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் மண்ணின் அங்ககச்சத்தின் அளவே மண்ணின் வளத்தை நிர்ணயிக்கிறது. மண்ணின் அங்கக கரிமச்சத்து என்பது மண்ணின் மக்கும் பொருளின் அளவை குறிக்கும் குறியீடு ஆகும். அங்கக கரிமச்சத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சிதைக்கப்பட்ட மற்றும் சிதைக்கப்படாத கழிவுகள், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செல்கள், திசுக்கள் ஆகியவை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். மண்ணின் அங்கக கரிம கார்பன் அளவு 0.5% குறைவாக இருந்தால் அந்த மண் குறைந்த மண்வளம் கொண்டதாகும். 0.5 முதல் 0.75% இருந்தால் மிதமான மண்வளம் கொண்டதாகும். 0.75% அதிகமாக இருந்தால் அதிகம் மண்வளம் கொண்டதாக கருதப்படுகிறது. இயற்கை முறையில் மண்வளத்தை அதிகரிக்க கரிமச்சத்து அல்லது மக்கு பொருட்களின் அளவை அதிகரிக்க வேண்டும். மண்ணின் மக்கு பொருட்களின் அளவை அதிகரிக்க இயற்கை முறையில் பயிர் சாகுபடி செய்யும் போது ஒவ்வொரு பயிருக்கும் 1 ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்படும் பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவையும் நாம் பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவையும் கருத்தில் கொண்டு உரமிடுதல் வேண்டும். கால்நடைகளிலிருந்து குறிப்பாக மாட்டு கொட்டகையிலிருந்து பெறப்படும் சாணம், கோமியம், அவற்றின் எஞ்சிய தீவனங்களின் பகுதிகளை சேகரித்து குவியல் அல்லது குழி முறையில் மக்கச் செய்யும் போது கிடைப்பது தொழு உரமாகும். எண்ணெய் வித்து பயிர்களான கடலை, தேங்காய், எள்ளு, கடுகு, வேம்பு, புங்கம் ஆகியவற்றின் விதைகளிலிருந்து எண்ணெயை பிழிந்து எடுத்த பிறகு கிடைக்கும் எஞ்சிய பகுதிகள் புண்ணாக்குகளாகும். இந்த புண்ணாக்குகளில் அதிக அளவு தழிச்சத்தும் குறிப்பிடத்தக்க அளவில் மணி சாம்பல் சத்துக்களும் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்கும். இந்த தாவர புண்ணாக்குகள் மண்ணில் இட்ட பிறகு நைட்ரேட்டாக மாறி பயிர்களுக்கு தழிச்சத்தை மெதுவாக வெளியிட்டு பல நாட்களுக்கு பயிர்களுக்கு அளிக்கும். மக்கக்கூடிய அனைத்து வகை பயிர் கழிவுகளையும் சேகரித்து நுண்ணுயிர்களை கொண்டு பாதுகாப்பான சூழலில் மக்க வைத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளை உரமாகவும் மண்ணின் தன்மையை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் மக்கு உர தொழில்நுட்பமாகும். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருள் மக்கு உரம் அல்லது கம்போஸ்ட் ஆகும். மக்கு உரத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவு நாம் பயன்படுத்தக்கூடிய பயிர் கழிவு பொருட்களுக்கு ஏற்ப மாறுபடும். மக்கு உரத்தை அனைத்து வகை பயிர்களுக்கும் 1 ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவில் பயிர் செய்வதற்கு முன்பு அடி உரமாக இட வேண்டும். மண்புழு உரம் என்பது பயிர் கழிவுகளை அல்லது எளிதில் மக்கக்கூடிய கழிவுகளை மண்புழுக்கள் உணவாக உட்கொண்டு வெளியிடக்கூடிய எச்சமாகும். ஒவ்வொரு மண்புழுவும் 0.5 முதல் 0.6 கிராம் எடை கொண்டவையாக இருக்கும். ஒரு நாளைக்கு அதனுடைய எடைக்கு நிகரான அளவு கழிவுகளை உணவாக உட்கொண்டு அதில் 50% உரமாக வெளியேற்றும் தன்மை கொண்டவையாகும். பசுந்தாள் உரப்பயிர்களை சணப்பு, தக்கைப்பூண்டு, சீமை, அகத்தி, தட்டைப்பயிறு, பில்லிப்பயிறு போன்றவற்றை பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூ பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தாள் உரமிடுதலாகும்.
0: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: அமைப்பு எஸ் முருகேசன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே. நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு அடர் தீவனத்தின் அவசியம். காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி. பந்தேஸ்வரன் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8:00 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் 2ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம், முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவ கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5,200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுதொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் 1 தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இதுதொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி இதுதொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தவேகாவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவிக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம்

0: பசர்கனோவை வென்றார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 10 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:05. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். திரைக்கானம் பி. சுசீலா பாடியுள்ள பாடல் படம் நானும் ஒரு பெண்.

நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 8:15 ஒடிசா பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகந்நாதரின் வருடாந்திர ரத யாத்திரையின் தொடக்க விழா குறித்த முன்னோட்ட நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 8:09 திரைக்காலத்தில் இனி ராமு படப்பாடல், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன் குரல்களில்.

மீண்டும் திரைகாணம் 8:30. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஒடிசா பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகந்நாதரின் வருடாந்திர ரத யாத்திரையின் தொடக்க விழா குறித்த முன்னோட்ட நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, ஒடிசா பூரி ஜெகந்நாதர் ஆலய வருடாந்திர ரத யாத்திரையின் முதல் கட்டத்திற்கான வர்ணனை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாளை முற்பகல் 11:10, இரண்டாவது கட்டத்திற்கான வர்ணனை நாளை பிற்பகல் 3:10 இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை இரவு 8:15 ஒடிசா பூரி ஜெகநாத் ஆலயத்தில் நடைபெறும் வருடாந்திர ரத யாத்திரையின் வானொலி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 8:31:25. தொடர்கிறது திரைகானம்.

0: தியாகராஜ பாகவதர் குரலில் நாம் ரசித்தது ஹரிதாஸ் படப்பாடல்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31
0: நேரம் 8:36. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஒலிக்க இருக்கிறது சின்ன கவுண்டர் படப்பாடல். SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் சாமுண்டி படப்பாடல்.

0: நிறைவு பெற்றது திரை கானம். மீண்டும் திரைப்பாடல்கள் 10:45 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும்.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
3: தோல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: Championships in Jakarta, and in FIFA World Cup defending champions Argentina to face England tonight for a place in the final. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களின் நேர்காணலின் இரண்டாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
4: பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்கிறாங்க, பாய்லரில் ஒர்க் பண்ணுறாங்க, சில நேரத்தில் கையை தவறாமல் நம்ம சுடுதண்ணியோ ஏதோ பட்டு இல்லை கொதிக்கக்கூடிய ஒரு பொருள் பட்டு வெந்து போயிடுது அப்படின்னா அதை சரிப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எப்படி இருக்குது?
5: அது நல்லா இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஒரு 40% 50% பேர்ன்ஸ் வந்தாலே வந்து அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போல்லாம் வந்து அரசு மருத்துவமனையிலே 60-70% 80% வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா மருத்துவ உலகு அந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வருது, நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் கிடச்சிட்டு வருது. நம்ம அந்த செப்சிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செப்டிகாரன்னு சொல்லி இந்த செப்சிஸ் அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிக்கக்கூடிய முறையை கொண்டுட்டு வந்துருந்தோம். பேஷண்ட்டை முதலே ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தோம், மற்ற இன்ஃபெக்ஷன் எதுவும் போகாதபடி. அதுவுமே வந்தாங்க அப்படின்னா நாங்கள் முதல்ல பாடி அசஸ்மெண்ட் பண்ணுவோம். டோட்டல் பேர்ன் சர்ஃபேஸ் ஏரியா TBSA ஒவ்வொரு பேஷண்ட்க்கு எவ்வளவு, இது 5%, இது 8%, இது 10%, 20% அப்படின்னு அந்த ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் பிறகு எத்தனை பர்சன்டேஜ் பேர்ன்ஸ் வந்துருக்கு. அப்புறம் முக்கியமான இடத்துல சில சமயம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், ஆனால் அது மூக்குலையும் வாயிலையும் வந்துடும். அப்புறம் என்ன என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், காற்றே உள்ளே போக முடியாது. கொஞ்சம் பேர்ன்ஸ் இருந்தாலும் கூட அது ரொம்ப ஆபத்தானது. ஸோ சில பேருக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல உள்ள கிரிட்டிக்கல் பேர்ன்ஸ், குழந்தைகளுக்கு 10% வந்தாலே கிரிட்டிக்கல், அடல்க்கு 20% வந்தாலே கிரிட்டிக்கல் பேர்ன்ஸ். ஸோ இவங்களை ஐசியூவில் வச்சு அதே முறையில் முதல்ல ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு தேவையான ஊன் மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கூடிய அந்த ஊனில் உள்ள அசடுகள் எல்லாத்தையும் டெபரின்மெண்ட்னு சொல்லக்கூடிய பண்ணி, இப்போல்லாம் நிறைய செயற்கை தோள்களே வந்திருக்கு. செயற்கை தோல் நம்ம டெம்பரரியாக போட்டு வச்சுட்டோன்னா ஊன் ஹீல் ஆகிறப்போ வந்து இது கீழே விழுந்துடும், நம்ம இயற்கையான இது வந்து ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்கின் பேங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் பேங்க் அப்படின்னா இறந்தவங்க வந்து நீங்கள் கிட்னி கொடுக்கறத கேள்விப்பட்டிருக்கீங்க, இறந்தவங்க வந்து மூளைச்சாவு அடைஞ்சவங்க வந்து ஹார்ட் கொடுப்பாங்க, லிவர் கொடுப்பாங்க, இப்போ வந்து ஸ்கின்னும் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பொதுமக்களுக்கு இந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அன்றைக்கு நான் சொல்லிக்கிறேன். தோல் தானம், தோல் தானம் உயிர் தானம். தோல் தானம் தீக்காயம் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற தோலை தானமாக பெற்றிருந்து நாங்கள் அதை டீப் ஃப்ரீசரில் வச்சுருந்து 5 வருடங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்க, கண் எப்படியோ அந்த மாதிரி தான். மற்ற உறுப்பெல்லாம் நான் சொல்லக்கூடிய கிட்னி, ஹார்ட்டு, லிவர் போன்ற உறுப்பெல்லாம் வந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக மூளைச்சாவை அடைந்து அதை வந்து எடுக்கணும். ஆனால் தோல் அப்படி கிடையாது, இறந்தவங்ககிட்ட கூட நான் வந்து தோல் எடுக்கலாம். வீட்டில் தோல்லாம் தானம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டில் யாராவது இறப்பு அடைந்தாலும் கூட நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு, குறிப்பாக சென்னையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்கள் டீம் அங்கே போய் வீட்டிலேயே போய் அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். ஸ்கின் எடுத்து எப்படியும் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட போகிறீங்க மேலே, அதனால் ஒன்றும் வித்தியாசம் தெரியவே தெரியாது. பெரிய ஆப்ரேஷன் தியேட்டரில் அங்கே தான் போய் பண்ணணும் இல்லை, வீட்டிலையே வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம், பாதுகாப்பாக வச்சுருவோம். இந்த மாதிரி தீக்காயம் பட்டு வரக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தோல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது ஸ்கின் பேங்கிங் நம்ம வந்து கொண்டுட்டு வரோம்.
4: இப்போ ஒரு தீக்காயம் அடைந்தவர், இப்போ நீங்கள் சொன்னீங்க 20% அடல்ட்டுக்கு இருந்தாலே கிரிட்டிக்கல், 10% இருந்தாலே குழந்தைகளுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கும். இப்போது சிவகாசி மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒரு 60-70% வரவங்களை கூட இன்றைக்கி காப்பாற்றுறதுக்கான ஒரு மெக்கானிசம் வந்துருச்சு, மருத்துவ உலகு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி அந்த அளவுக்கு தீக்காயங்களோட வரக்கூடியவர்களுக்கு இல்லை ஏதோ ஒரு சூசைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 60-70% அவங்களுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது?
5: நல்லா இருக்குது சார். நம்ம முதல்ல அவங்களோட உயிரை வந்து முதல்ல காப்பாற்றணும். ஒரு 10 days வந்து அவங்களுக்கு அந்த செப்சிஸ் அதெல்லாம் இல்லாமல் அவங்களாவே சுயமாகவே சாப்பிட வச்சு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்தது வந்து என்னாகும்னா அந்த தோல்கள் எல்லாம் கன்ட்ராக்சர் அப்படி சொல்லக்கூடிய சுருக்கம் வந்துடும். இப்போ கழுத்தில் தீப்பிடிச்சுன்னா கழுத்து இப்படி சுருக்கிக்கூடும், கழுத்து நிமிந்து பார்க்க முடியாது. விரல்களில் கையில் வந்துச்சுன்னா விரல்களை பயன்படுத்த முடியாது, அப்படி சுருக்கம் இருந்துக்கணும். அந்த எல்போ அதில் ஷோல்டர் எந்தெந்த ஜாயின்ல பட்டாலும் அங்கெல்லாம் வந்து சுருக்கம் வந்துடும். அப்படி வரும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். தீக்காயம்

0: கரெக்டாக நாள்லேருந்தே ஃபிசியோதெரப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சிங், சில எக்ஸசைசஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் ஓரளவுக்கு நல்ல முறையில் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும்.
1: இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
0: இருக்கு.
1: இது எல்லா பகுதிகளிலும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில், மருத்துவமனைகளில் இது போன்ற வாய்ப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
0: இப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வரோம். நான் வந்து 2021 கீழ்ப்பாக்க அரசு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் பொழுது வந்து இது மாதிரி எல்லாரும் கேட்கும்போது, நீங்கள் கேஎம்சியில் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க பட் எங்களுடைய பகுதியிலலாம் இந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதை வந்து நம்ம என்ஹெச்எம் நேஷன் ஹெல்த் மிஷனோட டிஸ்கஸ் பண்ணி எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு ட்ரைனிங் ஆரம்பித்து மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக தாலுகா மாவட்ட மருத்துவமனை 97 மருத்துவமனைகளிலிருந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு எம்என்ஏ என்று சொல்லக்கூடிய தியேட்டர் அசிஸ்டன்ட், எல்லாருக்கும் நாங்கள் 5 வச்சு ஹாஸ்பிட்டலில், எங்கள் கீழ்ப்பாக்க ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் கொடுத்து இந்த அவேர்னஸை பரப்பி அங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாம் மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எல்லா இடத்துலையுமே கொண்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க.
1: இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் விகிதத்தை சொன்னீங்க, தீக்காயமடைஞ்சவங்களுக்கு, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு, மற்ற சில காரணங்கள் அடைஞ்சவங்களுக்கு, இது ரெக்கவரி எவ்வளோ நாள் ஆகும் சார்?
0: ரெக்கவரியும் நம்ம என்ன மாதிரி மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பொதுவாக எந்த ஒரு சர்ஜரியிலையுமே வந்து ஒரு 1 வீக்கை கடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், செப்சிஸ் அதுலேருந்துலாம் எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், ஒரு 7 டேஸில் அவங்க ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டாங்களே, செயல்படுத்துறதுக்குரியது நான் சொன்ன இல்லையா, ஃபிசியோதெரப்பி, ப்ராஸ்தட்டிஸ், ஆர்த்தாட்டிஸ், மற்ற விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வந்துடலாம்.
1: இப்போ நீங்கள் கீழ்ப்பாக்கு மருத்துவமனை பற்றி சொன்னீங்க, ஸ்டான்லி மருத்துவமனை அதே மாதிரி ஹேண்ட் சர்ஜரிக்கு ஒரு பயனீராக இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இது அரசு மருத்துவமனைகளில் ரொம்ப பரவலாக இது போன்ற மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இந்த சிகிச்சை முறையை பெற்றுக்கொள்ளலாமா?
0: அரசு மருத்துவமனையில் அனைவருக்கும் உண்டு.
1: இப்போது இதற்கான சிகிச்சைக்கான செலவு, அதாவது கட்டணம் எவ்வளோ ஆகுது? இப்போது அதில் 2 விதமாக நம்ம கூட எடுத்துக்கலாம். முதல்ல இது போன்ற தேவை இருக்கக்கூடியவர்கள், அந்த அழகு கலையை கூட பின்னாடி வச்சுக்கலாம், தேவை இருக்கக்கூடியவர்களுக்கான சிகிச்சை முறைகள், அதற்கான கட்டணம் ஏதாவது இருக்கா?
0: அரசு மருத்துவமனையில் எந்த கட்டணமும் இல்லை, முழுக்க முழுக்க இலவசம். இப்பொழுது நமக்கு காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, ஸோ எல்லாருக்குமே வந்து காப்பீட்டு கார்டு இருக்குது. ஸோ நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி காப்பீடு கார்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய செலவானாலும் கூட நம்ம காப்பீட்டு மூலமாக முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணித்தார்.
1: பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் காப்பீடு வந்து இப்போ வருது. அழகுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, அதற்கும் வந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை முறைகள்
0: இருக்கு. வந்து மீட்டிங்கில் எப்படி சொல்கிறது என்ன எனக்கு தெரியல, அதாவது நீங்களே கேட்டீங்க ஒவ்வொரு சிகிச்சைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இந்த அழகு கலைக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆப்ரேஷன், இப்போ ஹேர், இப்போ முடி, ஒருத்தருக்கு முடி இல்லை, தலையில் சொட்டை விழுந்துருச்சுன்னு வர்றாரு, பால்டுன்னு சொல்லி வர்றாரு. இவருக்கு நம்ம முடி எடுத்து நட்டி அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நாங்கள் கொண்டுட்டு வர முடியும். பட் இந்த ஆப்ரேஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 hours ஆகும். ஸோ நம்முடைய வேலை நேரத்தில் ஒருத்தருக்கு முடி இல்லாத ஒருத்தரை வர வச்சு அவருக்கு 8 மணி நேரம் இந்த முடியை நம்ம நட்டி வைக்கிறதா, அல்லது உயிருக்கு ஆபத்தில் கையில் வந்து இதாக வந்து வேலை செய்ய முடியாமல், சாப்பிட முடியாமல், குடும்பங்களை நம்ம வந்து நம்ம பாதுகாக்க முடியாமல், பிள்ளைகளை எடுத்துகிட்டு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம நேரம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணணுமா?
1: முதல்ல அவரை தான் பார்க்கணும், சாப்பிட
0: அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அழகு கலைகள் பிளாஸ்டிக் சர்ஜரியின் ஒரு பகுதியாக இருந்தாலும் நமக்கு நேரம் காலம் இன்மை காரணமாக இது நிறைய நம்ம பண்ணுறதில்லை. நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அந்த மீட்கும் இதை வந்து 95% பண்ணுறோம். அழகு கலைகள் மாணவர்கள் கற்றுக்கிடணும், அவங்க படிக்கணும், அவங்களுக்கும் அதை தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக டைம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்தது உண்டு. நிறைய நம்ம அழகு கலைக்குரியது அரசாங்க மருத்துவமனையில் பண்ணுறதில்ல.
1: ஆனால் வெளி மருத்துவமனைகள்
0: எல்லாம் பிரின்சிபல் சேம் தானே, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பிரின்சிபல்ஸ் தானே. ஸோ வெளியில் வந்து அந்த மாதிரி அவங்க நிறைய பண்ணுறாங்க.
1: நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது பேசும்போது சொன்னீங்க, இந்த ஸ்கின் வந்து ஒட்ட வச்சு அந்த கான்ட்ராக்ஷன்லேருந்து அவங்களுக்கு அதை சரிப்படுத்தக்கூடிய அளவுக்கு லைபோசெக்ஷனில் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, டாக்டர், பொதுவாக ஒரு ஸ்கின்னுங்கிறது வந்து ஒரு தேய்மானம் உள்ள ஒரு பொருளாகத்தான் நம்ம பார்க்குறோம், ஏன்னா வயதாக ஆக சுருங்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதை வந்து சரிப்படுத்தி வைக்க முடியுங்கிற அளவுக்கான மருத்துவ வளர்ச்சி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கு. அது எப்படி பண்ணுறாங்க?
0: அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பெத்தோ ஃபிசியாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.

ஸ்கின்னில் வந்து ரெண்டு லேயர் உண்டு. கீழே உள்ள லேயர் வந்து டெர்மிஸ், மேலே உள்ள லேயர் வந்து எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் தான் அப்பப்போ ஷெட் ஆகும். பாம்பெல்லாம் தோல் உரிது இல்லையா, அது மாதிரி நமக்கு ஷெட் ஆகும். நம்ம குளிக்கும்போது மேலே துவட்டும் போது அதெல்லாம் சேர்ந்து போயிடும். இந்த டெர்மிஸில் லேயர் வந்து யங் ஏஜில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா இருக்கும். ஏஜ் ஆக ஆக அதில் கொஞ்சம் சுருக்கம் வரும்போது, ரிங்கிள்ஸ் அந்த லாக்ஸிட்டி வரும்போது அது நமக்கு வந்து சுருக்கமாக தெரியுது. அது குறிப்பாக முகத்தில் அங்கே தெரிகிறப்போ வந்து ஒரு ஏஜான லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதுக்கு தான் இப்போ நிறைய ஃபில்லர்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க, டைட்டனிங், இதெல்லாம் நிறைய த்ரெட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பெத்தோ ஃபிசியாலஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த சுருக்கம் போய் அந்த பளபளப்பை உண்டாக்குகிறது. எப்பவுமே இல்லாட்டாலும் கூட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு இதுக்கு போகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் நிறைய பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. த்ரெட்ஸ், டாகிங் ஆப்ஸ் இது வந்துடும், இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும், இங்கே தொங்காயிருக்கும். இதுக்கு த்ரெட்ஸ் போட்டு அப்படி இழுத்து ஃபேஸ் லிஃப்ட் இதெல்லாம் பண்ணி வச்சோன்னா அந்த டைட்னஸ் கொடுத்து

0: ஃபங்க்ஷன், நம்ம ஒரு இதுக்கு போகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் நிறைய பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. த்ரெட்ஸ், டாகிங் ஆப்ஸ் இது வந்துடும், இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும், இங்கே தொங்காயிருக்கும். இதுக்கு த்ரெட்ஸ் போட்டு அப்படி இழுத்து ஃபேஸ் லிஃப்ட் இதெல்லாம் பண்ணி வச்சோன்னா அந்த டைட்னஸ் கொடுத்து நமக்கு ஒரு அழகு கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம்.
1: பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவங்க ஃபாலோஅப்பில் எவ்வளோ நாள் இருக்க தேவைப்படும்?
0: ஃபாலோஅப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைக்காக நம்ம ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ராக்சர்ஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உடனே திருப்பி வந்துடும். ஸோ அதனால் தொடர்ந்தே நீங்கள் ஃபாலோஅப்பில் இருக்கத்தான் செய்யணும். இப்போ நெக்கில் பர்ன்ஸ் வந்து நெக்கில் ஒருத்தர் கண்ட்ராக்சர் வந்துருச்சு, நம்ம ஆப்ரேட் பண்ணி தொடையிலேருந்து தோல் எடுத்து வச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், இப்போ நல்லா வந்துடும், அவங்க அப்படியே விட்டுருவாங்க, ஏஜ் ஆகிறப்ப திருப்பி ரீகான்ட்ராக்சர் வரும். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் டாக்டர், கொஞ்சம் நாள் கழிச்சும் கூட. ஆரம்பத்தில் ஒன்ஸ் இன் அ மந்த்து, நான் ப்ரோட்டோக்கால் சொல்கிறது அப்படி தான், எல்லா பேஷண்ட்டும் சர்ஜரி பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை டாக்டர் வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நாளானுன்னு 2 மந்த்ஸ்க்கு ஒர்க்காக பாருங்கள், 3rd இயரில் 3 மந்த்ஸ்க்கு ஒர்க்காக பாருங்கள், அப்புறம் 6 மந்த்ஸ்க்கு ஒர்க்காக பாருங்கள், அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க.
1: இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவங்க சர்ஜரி பண்ணலாமா வேணாமாங்கிற சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். அதில் குறிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவர்கள், பிபி அதிகமாக அல்லது குறைவாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் கூட முன்னாடி குறிப்பிட்டீங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இயற்கையாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அது இது சார்ந்து நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா அல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
0: அதாவதுங்க பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பேஷண்ட்டாக எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு பண்ணும்போது தான் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய செல்ஃப் ரியலைஸ் நான் பண்ணிக்கணும், இதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. இந்த காலத்தில் வந்து நிறைய வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லாமே ஃபேஸ்புக், அப்புறம் சாட்ஜிபிடி, நெட்டில் எல்லாருமே தெரிஞ்சு நல்லா படித்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்ம டாக்டருக்கு சொல்கிறத விட அவங்க நிறைய தெரிஞ்சிட்டு வர்றதுனால எங்களுடைய வேலைப்பளுவெலாம் அதில் ரொம்ப இப்போலாம் குறைஞ்சி போச்சு, அவங்களே எல்லாம் தெரிஞ்சிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதான், அவங்களுக்கு என்ன தேவை, இதை பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆகும், என்னுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, என்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, ஒன்றும் அர்ஜென்ட்டில் அகெயின் கோ அண்ட் டிஸ்கஸ் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ பையங்களாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸில், அம்மா அப்பா கூட, வீட்டில் எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. மாதிரி தராசில் போட்டு நிறுத்தி பார்க்க வேண்டியதுதான், நன்மை தீமை என்ன வருதுன்னு, எதில் நன்மை அதிகமாக இருக்கோ அந்த இதை அவங்களுக்கு பண்ணிவிட வேண்டியது.
1: அந்த மாதிரி பண்ண முடியும்,
0: தாராளம் பண்ண முடியும், எல்லாமே
1: ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக தான் பண்ண முடியும்,
0: தாராளம் பண்ண. சர்க்கரை கால் நோயே டயபெட்டிக் பேஷண்ட் தானே வருது, எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி தானே, சர்க்கரை கால் வர்றாங்க இல்லையா, எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி தானே, தாராளமாக பண்ணலாம். ரொம்ப எவல்யூஷன் ஆகிட்டு வருது, முன்னாடிலாம் சர்க்கரை கால் வரும்போது அந்த ஃப்ரீ ஃப்ளாப் அப்படின்னு தொடையில் அல்லது உடம்பு வேறு பகுதியிலேருந்து சதையை எடுத்துகிட்டு போய் ஒட்ட வைக்கிறது பண்ண மாட்டாங்கன்னா அங்கே ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஆர்டியோகிராம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் பார்த்துட்டு ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா அங்கேயுமே பண்ணுறோம். ஸோ எதுவுமே வந்து தடை கிடையாது, அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம்.
1: இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மருத்துவர்களை நாடி இந்த மாதிரி வரக்கூடிய விகிதம் எப்படி இருக்கு டாக்டர்? பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி ஒரு அவேர்னஸோட
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள் நிறைய இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடிலாம் உடம்புல ஒரு பெரிய காயம், முகத்தில் வந்து ஒரு பெரிய தழும்பு இருக்கிறவங்க கூட கண்டுக்கிடாமல் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நாங்கள் MBBS படிக்கிற போதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களே இவங்க எப்படி இதை அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கொசு கடித்து ஒரு குட்டி தழும்பு வந்தாலும் கூட டாக்டர் எனக்கு இங்கே ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் வர்றாங்க. ஸோ நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 3rd பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை என்று கேட்கலாம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் அரங்கிசை. இந்நிகழ்ச்சியில் யுபி ராஜு அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். விவி ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நின்னு கோரி ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றிய மோகன ராகவர்ணம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் யுபி ராஜு அவர்களின் மாண்டலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விவி ஸ்ரீனிவாஸ் அவர்கள், ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி அம்பவாணி நன்னு, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், கீரவாணி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியின் நிறைவாக பிரம்மமொக்கட்டே அன்னமாச்சாரியார் கீர்த்தனை, பௌளி ராகம், ஆதி தாளம், தீஸ்ர நடை.

அரங்கிசையில் இதுவரை யுபி ராஜு அவர்களின் மாண்டலின் இசை கேட்டோம். விவி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இதே அலைவரிசையில் நாளை இரவு 9:30 நாடகம் மலர், பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள். நேரம் 10:45. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை நீங்கள் ரசிக்க இருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசீலா குரல்களில். வீரத்திருமகன்.

நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனி டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் அன்பே வா

நேரம் 10:53, 25 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒலிக்க இருக்கிறது சித்தி படப்பாடல். பி. சுசீலா.

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். வானிலை: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலையே நிலவக்கூடும். அதிகள வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 39.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 4 டிகிரி கூடுதல். குறைந்தள வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.3 டிகிரி அதிகம். பதிவான ஈரப்பதம் 84%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 40.1 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 4.5 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.8 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 70%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோ

0: அவற்றை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, இதில் தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6:00, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:45 நகர்வலம், அரசு பொது மருத்துவமனை டிஜிட்டல் மயம் பி வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 திரைகாணம் ஆகியன இடம்பெறும். 9:00 அரங்கிசை, ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், கிரிஜா சங்கர் அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், எல் சுதர்ஷன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் பூமி தாயின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாட்டிற்கான திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் பல் மருத்துவர் உதயா விக்னேஷ் அவர்களுடன் நேர்முகம், வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும், வழக்குரைஞர் மினிலா அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி உடன் உரையாடுபவர் ஆர் தியாகராஜன் அவர்கள். 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கால்நடைகளுக்கு அடர் தீவனத்தின் அவசியம், காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:15 ஒடிசா பூரி ஜெகநாத் ஆலயத்தில் நடைபெறும் வருடாந்திர ரத யாத்திரையின் வானொலி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர் பூமிகா நாடகம், எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள், 10:00 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரிலே உங்களின் நினைவிற்கு 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாளை 11:10 ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய வருடாந்திர ரத யாத்திரையின் முதல் கட்டத்திற்கான வர்ணனையும், பிற்பகல் 3:10 இரண்டாவது கட்டத்திற்கான வர்ணனையும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 11:04:55 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. The Union Cabinet today approved the Semicon 2.0 with a budgetary outlay of 1,27,500 crore rupees to strengthen India's semiconductor design and manufacturing ecosystem. Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw announced about the cabinet decisions while briefing media in New Delhi today. Mr. Vaishnaw said, building on the momentum of Semicon 1.0, the scheme aims to further the government's commitment to putting India on the global semiconductor map.
2: Semicon 2 is built around 6 key pillars. The first pillar focuses on chip design. The second places major emphasis on semiconductor machinery and materials. The third aims to establish many new semiconductor fabrication units. The scheme also includes provisions to further strengthen the ATMP and OSAT industry, which has already gained momentum in India with 10 units already established.
3: Us industry ko aur aage badhane ke liye
1: The minister said the cabinet also cleared the mobile phone manufacturing scheme with a budgetary outlay of 62,500 crore rupees. The government also approved two elevated corridor projects